0: ஆகவே நாங்கள் தருகின்ற இந்த மூன்று கூட்டுகளிலிருந்து நீங்கள் இந்த பிரபலத்தை கண்டுபிடித்து எங்களோட நேரடி அழைத்து பதிலை சொல்லலாம். அந்த பிரபலம் யாருன்னு சொல்லி இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற மூன்று கூட்டுகள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். இரண்டாவது கூற்று, கட்டுரைகள் சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். மூன்றாவது கூற்று, இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: இதாண்டே நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த மூன்று கூற்று, இந்த மூன்று கூற்றுகளை வைத்துக் கொண்டு ஊகித்து இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்தங்களோட பதிலை சொல்லலாம். 416-554-4040-554-4040 ஊடாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்ல முடியும். நாங்கள் மீண்டும் அந்த கூற்றுகளை தருகின்றோம்.
1: புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். கட்டுரைகள் சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: ஆகவே அழைக்கலாம். 416-554-4040 இந்த பிரபலம் யார் என்று சொல்லி எங்களோடு அழைத்து சொல்ல முடியும்.

0: எஸ் ஏ ராஜ்குமாரன் சேர்ந்த பாடல் ஒளித்தோகிறது. 8:06 102 தசமல் ஊடாக ஈஸ்டம் தமிழ் நம்ம ஒரு கேட்டுக்கொண்டு கேட்கல் யார் அந்த பிரபலம். 3 கூட்டுகளை நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த கூட்டுகளை வைத்துக்கொண்டு நீங்க அந்த பிரபலம் யார்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4161544400. மீண்டும் அந்த கூட்டுகளை நினைப்படுத்திக் நாங்கள் நேர்களை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம்.
1: புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். கட்டுரைகள், சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: சரிதான், நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற 3 கூட்டுகள், இந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4161544400 ஊடாக நேர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நேபில் முதலாவது நேர் வணக்கம். அவர் சென்று விட்டு அடுத்த நேரம் செல்லலாம். அவங்களோட வணக்கம்.
2: பார்க்கலாம்
1: சரி பார்க்கலாம். தேவகுமார் நன்றி இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
0: சரி நன்றி, எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. அடுத்த நேரம் சந்திக்க போறோம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சரி, நீங்கள் முடிந்து கொள்ளலாம். 4161544400 ஊடாக இணைந்து நீங்கள் பதிலை தெரிவிக்க முடியும். மீண்டும் அந்த கூட்டுகளை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம்.
1: புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். கட்டுரைகள், சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர். இந்த குற்றங்களை வைத்துக் கொண்டு யார் அந்த பிரபலம் என்று தெரிந்தால் நீங்களும் அழைத்து சொல்ல 4164400400.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு பார்க்கலாம். என்ன பதில் ஒன்று சொல்லி எங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ஜீவரஞ்சன் நிவாசினி. இருவர் நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
0: நல்ல சுகமா இருக்கும் தியாகராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க நலம் நலம், நன்றி நன்றி. அதுபோல நீங்கள் இருவர் நலமுட இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நானும் சுகி சிவம் ஐயாவை தான் நேச்சுக்கின்றிருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் வெளியேற அதுகள் ஒன்றும் எனக்கு அவர் நான் இதுல நடுக்க பார்ப்பேன், அவற்றை ஒன்றும் தவற விடா பாக்குறேன். நான் நேற்றும் அவருடைய அந்த இது இதுல என்ன பிள்ளையாற்ற இதுவும் பார்த்தேன், நான் பார்த்தேன். இவையாட ஒன்று ஒன்றும் தவற ஒரு அவர் ஒவ்வொரு ஒரு இதழுக்கும் எல்லாம் விடுவார். நான் ஒன்னும் பார்த்தா தைப்பொங்கல் ஆச்சு, தீபாவளி ஆச்சு, மாட்டு பொங்கல் ஆச்சு,
0: எல்லாம்
3: எல்லாத்தையும் ஒன்று பார்க்க ஒரு ஒன்னா அப்படி இருக்குது பார்ப்பேன். மற்றது சரியா இருந்தால் அவரா இருக்கலாம், இல்லையான்னு சொன்னா மறைந்த அவரா இருக்கலாம், பாப்பையாவா இருக்கலாம்.
0: சாலமன் பாப்பையான்னு சொல்லிக்க நன்றி தியாகராஜ், எங்களோட இருந்து கொண்டது.
3: இவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகளும். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த நேரம் சில போற எங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
4: இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கும் பத்மநாதன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். மேரப்புடன்ல போய் நாயக்கண்டா கல்ல காணும்.
0: கண்டீங்களா? ரெண்டையும் காணல. பாத்தீங்களா, இடக்கட நாங்க ஞாபகப்படுத்துவோம். அப்படி எல்லாம் ஓ எங்களை கனகாலம் காணலையா?
1: ஒரு கிழமை வந்து கொண்டு
0: அதானே இடையில சின்ன பிரேக் எடுத்து அந்த கூட காலம் வந்து பிரேக் எடுக்க தான். சரி சொல்லுங்க. பாப்பையா, சாலமன் பாப்பையா அப்படி என்று சொல்லிக்க பத்மநாதன், நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
4: நன்றி வணக்கம் தம்பி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேரம் சொல்ல போகிறோம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, அடுத்த நேரம் சொல்ல போகிறோம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
5: குமார்.
0: குமார் எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும்
1: நல்ல சுகமா இருக்கோம். குமார் யாரு நினைக்கிறீங்க?
0: நன்றி குமார். அடுத்த நேரம் சில போற முனைப்பில் எங்களோட வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜய். நல்ல சுகமா
0: இருக்கு. லண்டனுக்கெல்லாம் போட்டு வந்துறீங்களா விஜய்? சொல்லுங்கள் விஜய், நீங்கள் இந்த சாலமன் பாப்பே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பதிலும் குறித்திருக்கிறோம். நன்றி விஜய் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு.
1: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040. சரி, இன்னும் நாங்கள் அந்த கூற்றை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி விடலாம். புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். கட்டுரைகள், சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: இதாண்டே நாளில் நாங்கள் தந்திருக்கின்றோம். இரண்டு பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டுக்குரிய சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நீங்களும் அழைத்து உடனடியாக எங்களோடு சொல்லலாம். 416-554-4040. பதில் நாங்கள் 8:30 சொல்லுவோம்.
1: அதுக்குள்ள உங்களுக்கு தெரிந்த பதிலை நீங்களும் சொல்லலாம்.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வித்யாசாகர் இசையில் அன்பே சிவந்திர பட பாடல் ஒளித்தோய்கிறது. 8:24 நிமிடம் எஃப்எம் 102.3 முதலூடாக நடந்திருக்கீர்கள். நான் யார் அந்த பிரபலம் மூன்று கூட்டுக்களை நாங்கள் நினைப்படுத்திக் கொண்டு பதிலே சொல்ல போகின்றோம்.
1: புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான இவர் மரபிலக்கியத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வரும் ஒரு மேடை பேச்சாளர். கட்டுரைகள், சிறுகதைகள் என தொடர்ந்து எழுதி வரும் இவர் தனியார் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் மிகவும் பிரபலமானவர். இவர் தனது முதலாவது மேடை பேச்சிலேயே தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்திய இவர் பல விருதுகளையும் பெற்றவர்.
0: சரி, இன்றைய நாளில் நாங்கள் தந்திருந்த மூன்று கூட்டுகளை வைத்துக் கொண்டு நேர்கள் இணைந்து கொண்டு சுய சிவம் சல்மான் பாபை அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டுக்குரிய சொந்தக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பெண் மேடை பேச்சாளரின் பிரபலத்தை தான் இன்றைய நாளில் அழைத்து வந்திருக்கிறோம். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பாரதி பாஸ்கர். பாரதி பாஸ்கர் தமிழகத்தின் புகழ்பெற்ற இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். மரபில் இயக்கத்துடன் நவீன இலக்கியத்தையும் மேடையில் முன்வைத்து வருகின்றார். மின் ஊடகங்களில் இலக்கிய உரைகளை ஆற்றுவதுடன் இலக்கிய நிகழ்வுகளையும் அளித்து வருகின்றார்.
1: காரைக்குடி கம்பன் விழாவில் 1983 ஆற்றியது இவரது முதல் உரை. அமரர் ஆசா ஞானசம்பந்தன், திரு சாலமன் பாப்பையா, திரு தே ஞானசுந்தரம் ஆகியோர் மேடை பேச்சில் தன் மொழியிலும் பார்வையிலும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் என்கின்றனர். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எனும் தொடர் அவள் விகடன் இதழில் தொடராக வெளிவந்து பின்னர் விகடன் பிரசுரமாக முதலில் வெளிவந்தது.
0: சன் தொலைக்காட்சி நடத்தும் பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பிரபலமானவர் வாங்க பேசலாம் எனும் சன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் தொடர்ந்தும் பங்கேற்று வருகின்றார். கல்கியில் சிறுகதைகள், தினமணியில் கட்டுரைகள், அவள் விகடனில் நீ நதி போலே ஓடிக்கொண்டு என தொடர் கட்டுரை ஆகியவற்றை எழுதியிருக்கின்றார். சிறகை விரி, பர, அப்பா எனும் வில்லன் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கின்றார் பாரதி பாஸ்கர். இன்றைய பிரபலமாக இடம் பிடித்துக் கொண்டவர் பாரதி பாஸ்கர். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமடைந்துள்ள காலத்தில் ஒன்டாரியோ முதல்வர் டக் போட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவீதம் சடுதியாக 10% அதிகரித்துள்ளதை புதிய ஆங்கஸ் ரைட் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவீதத்தில் கனடிய மாகாணங்களின் முதல்வர்களில் முன்னிலையில் மணிட்டோபா மாகாண முதல்வர் உள்ளார்.
3: இலங்கையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் அடிபணிந்து அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வேண்டுமாயின் ஊழல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அரச நிறுவனங்களும் நீதிமன்றங்களும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சுயாதீனமாக செயற்படுவதாகவும் பிரதமர் ஹரினி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடும் முடிவை இடதுசாரிகள் முன்னரே அறிவித்திருந்தால் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளிக்கும் என சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்ததை அடுத்து 5 முனை போட்டி உருவாகியிருந்தது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350, sayontax.ca.
6: Your favorite music on your favorite station, 102.7.

0: அவளுக்கு இந்த பாடலோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை இணைப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம்.
1: ஸ்ரோன்ற மற்றும் ஜிடிய பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம்னு சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 6% உயர்வடைய இருக்கின்றது.
0: வெளியே 20 டிகிரி செல்சியஸ், நாளைய நாளில் பார்க்கின்ற பொழுது நாளை குறிப்பாக வியாழக்கிழமை 23 டிகிரி செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியங்கள் தென்படுகிறது. வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை 17 டிகிரி செல்சியஸ், 1-3 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 19 டிகிரி செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் மழைக்கு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: என்ன யோசினே?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

for today's hits and all-time favorites. 102.7. It's East FM.

0: You're listening to
1: 102.7
0: East FM.
2: प्रीत की लत मोहे ऐसी लागी

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் ஜே கே முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
9: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா

0: விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
5: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
1: 10% downuden commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply.
8: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
9: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள் 6476088447.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் EastFM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு

0: நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350 சேயோன்டாக்ஸ்.ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
5: கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட், இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரப்ரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: The station with the
7: best
6: music.
8: It's East FM.
9: Feel the power.
10: Feel the bass. 102.7 FM.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: காற்றில் பரவும் இசை போல, ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள

0: ஜெயா, சாந்தி, சிவசோதி. 6472682710 6472682710.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial ekana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908 5656-416-908-5656.
5: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: No, it's not her face. It's beyond that.
1: Early நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
2: East FM.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல, இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

மனதுக்கு இதமான பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டின்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: எப்பொழுதும் கேளுங்கள்
0: East FM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடாவுடனான உறவை சர்வதேச ராஜதந்திர அரங்கில் சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஐரோப்பிய ஒன்றியம் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன? இது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான இந்த வரிப்போரில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்பது குறித்து கனடிய செய்திகளில் நாம் விரிவாக ஆராயலாம். காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோரின் சர்வதேச மாநாட்டின் மூலமாக இலங்கையில் இழைக்கப்படும் அநீதியின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்த முடிந்திருப்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை செய்திகளில் இதுகுறித்து விரிவாக நாங்கள் ஆராயப் போகின்றோம். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தனது அடிப்படை வட்டி வீதத்தை 25 அடிப்படை புள்ளிகளால் உயர்த்தியிருக்கிறது. இதன் காரணமாக புதிய வட்டி வீத வரம்பு 3.75% முதல் 4% வரை அதிகரித்திருக்கிறது. உலகளாவிய ரீதியில் தோன்றியுள்ள பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்காவின் இந்த மத்திய வங்கியின் அதிகரிப்பு எவ்வாறு தாக்கம் செலுத்தப் போகிறது என்பது குறித்தும் நாம் ஆராயலாம். இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று முகில் கூட்டம் நிறைந்த காலை பொழுதாக இருக்கும். மதிய பொழுதில் ஓரளவிற்கு சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 23°C 26° உணரப்படுகிறது. நாளை வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 21°C பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக கூடுதல் வெப்பநிலை 18°C கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21°C திங்கள் 17°C செவ்வாயும் அதே போன்ற நிலைமை நீடிக்கப் போகிறது. புதன்கிழமையும் 17°C புதன்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழக்கிழமை 17°C கொண்டதாக வெப்பநிலை இருக்கும். வெள்ளி 19°C வெப்பநிலை அதிகரித்திருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு குரல் இவ்வாறுதான் இருக்கிறது. கனடாவுடனான உறவை சர்வதேச ராஜதந்திர அரங்கில் சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசுலா வாண்டர் இந்த விருப்பத்தை புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையில் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் கனேடிய பிரதமர் மாக்கானி ஐரோப்பாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். பிரதமருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகத்தில் கனேடிய பிரதமரை நேரில் சந்தித்து பேசிய உருசுலா வாண்டர் லைன் இருதரப்பிற்கும் இடையிலான வரலாற்று பிடிப்பை மறுவடிவமைப்பு செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்க உலகம் உன்னிப்பாக அவதானித்த தனது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையின் போது கனடாவுடனான உறவை சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தான் விரும்புவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியமும் கனடாவும் இந்த உலகை ஒரே மாதிரியான பார்வையில் நேர்கூட்டுடன் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது அதிகாரப்பூர்வ இணை உறுப்பு நாடாக மாறுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் அவர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவரின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரை கனேடிய பிரதமரின் சர்வதேச ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கனடா தனித்துவத்தோடும் சுதந்திரத்தோடும் இயங்க வேண்டும் என கனடாவின் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பாலிவியே வலியுறுத்தினார். கனடாவிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும் இந்த சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். கனடா முற்றிலும் தனித்துவத்துடனும் சுதந்திரத்தோடும் இயங்க வேண்டும் என தெரிவித்த பியர் பாலிவியே ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிகளோ சட்டங்களோ குடியேற்ற கொள்கைகளோ கனடியர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது என எச்சரித்தார். கனடாவை தமது முதலாவது இணை உறுப்பினராக மாற்ற விரும்புவதாக தமது வருடாந்துரையின் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளர் உருசுலா வாண்டர் லைன் அறிவித்தார். பிரதமர் மாக்கானி இது ஒரு தனித்துவமான கூட்டணி என செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்டிருந்த நிலையில் உருசுலா இதனை இணை உறுப்பினர் அந்தஸ்து என மாற்றிக் கூறியுள்ளதை பிய பலுவிய சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தத்தின் உண்மையான தன்மையினை கனேடிய பிரதமரினால் சரியாக விளக்க முடியவில்லை என தனது பங்கிற்கு பிய பலுவிய குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடாவின் பல தசாப்த கால பாரம்பரிய வர்த்தக ஒப்பந்தங்களுக்கும் நேற்று பாதுகாப்பு அமைப்பிற்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்கும் என பிய பலுவிய தெளிவுபடுத்தினார். இருந்த போதிலும் புதிய ஒப்பந்தத்தின் மூலம் கனடாவின் இறையாண்மை அடகு வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணை உறுப்பினரின் விடயத்தில் இன்னமும் அதிகாரப்பூர்வ நிலையை எட்டவில்லை என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான கனடாவின் தூதுவர் ஜொனத்தன் வில்கின்சன் விளக்கமளித்தார். ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மாக்கானி இன்று ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற குழு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒன்று கூடுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பிய பலுவியே தனது நாடாளுமன்ற குழுவினரை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒன்று கூட்டுகிறார். கன்சர்வேட்டிவ் கட்சி குழு கடுமையான உட்கட்சி மோதல்கள் அதிகரித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த நாடாளுமன்ற குழு கூட்டம் அவசரமாக நடைபெறுகிறது. அடுத்த பொதுத் தேர்தலுக்கான வியூகங்களை வகுப்பதற்காக பிய பலுவியே தனது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சித் தலைவர்களை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒன்றிணைத்து வருகிறார். கன்சர்வேட்டிவ் கட்சி உட்கட்சி பிரிவு கடுமையான மோதல்களோடு முற்றிலும் உடைந்து சிதறி போயிருப்பது தெரிவிக்கப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தற்போது ஒருங்கிணைந்த அமைப்பாக இல்லை எனவும் அது முற்றிலும் சிதறிய குழுக்களாக மாறிப்போயிருப்பதாகவும் கட்சி விவகாரங்கள் அறிந்தவர்களால் கூறப்பட்டுள்ளது. இது பிரதமர் மாக்கானிக்கு எதிராக நாடெங்கும் பிரசாரம் செய்து வரும் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி உட்பட ஸ்காபரோ தொகுதியின் 3 லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் ஒலிவியா ஷோவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஒலிவியா ஷோ முன்னெடுக்கும் மறுதேர்தல் பிரச்சாரத்திற்கு வலுவான அரசியல் ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரையும் ஸ்காபரோ கில்வுட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீன் எப் மற்றும்
ஸ்காப்ரோ ஏஜென்கோட் நாடாளுமன்ற உறுப்பினர் சல்மா சஹீத் ஆகியோர் ஒலிவியா சோவிற்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்காப்ரோ பகுதியில் அவர் மேற்கொண்ட உள்ளூர் முதலீடுகளையும் திட்டங்களையும் புதன்கிழமை வெளியிட்ட கூட்டு வீடியோ பதிவு ஒன்றில் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். இந்த ஆதரவு அறிவிப்பில் மத்திய மற்றும் நகராட்சி அரசாங்கங்களுக்கு இடையிலான வலுவான ஒத்துழைப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு ஒலிவியா சோவின் பதவிக்காலத்தில் ஸ்காப்ரோ பகுதியில் செயல்படுத்தப்பட்ட பல முக்கிய திட்டங்களும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த மூன்று மத்திய லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பாரம்பரிய அரசியல் கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு பிறந்த ஆதரவு தளத்தை உருவாக்குவதற்கு ஒலிவியா சோவின் மறுதேர்தல் பிரசாரக் குழு குறிப்பிடுகிறது. டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ, நகரசபை உறுப்பினர் பிரட் பிராட்ஃபோர்ட், முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்ட் ஆகியோர் உட்பட மொத்தமாக பல வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அக்டோபர் 26 தேதி தேர்தல் வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. வட அமெரிக்கா முழுவதிலும் உள்ள பல லட்சக்கணக்கானவர்களின் வாகன ஓட்டுநர் உரிமை தரவுகள் சட்டவிரோதமாக கசிந்துள்ளதான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அமெரிக்காவின் FBI புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் இதுகுறித்து தமக்கு தகவல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கெனடிய காவல்துறையான RCMP தெரிவித்துள்ளது. வட அமெரிக்காவின் மாபெரும் சைபர் தாக்குதல் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வட அமெரிக்கா முழுவதிலும் உள்ள 153 மில்லியன் பேரின் ஓட்டுநர் உரிமங்கள், அரசு அடையாள அட்டை விவரங்கள் மாபெரும் சைபர் தாக்குதல் மூலம் பெறப்பட்டுள்ளன. இந்த அதிர்ச்சி தகவல் வட அமெரிக்க நுகர்வோரின் அடையாள பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரும் அச்சுறுத்தல் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் அமெரிக்காவின் FBI முடுக்கிவிட்டுள்ள சர்வதேச விசாரணை குறித்து தாம் அறிந்திருப்பதாக RCMP தெரிவித்தது. இந்த நிலைமைகள் குறித்து தாம் கண்காணித்து வருவதாகவும் RCMP கூறியது. இந்த தரவு திரட்டி முதலில் செப்டம்பர் 1 சுயாதீன பத்திரிகையாளர் பிரையன் கிரீப்ஸ் கண்டறிந்தார். இந்த நிலையில் கனேடியர்கள் தமது நிதிநிலை அரச கணக்குகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என RCMP கேட்டுள்ளது. இந்த மாபெரும் ஓட்டுநர் உரிமை தரவு திரட்டு விசாரணை குறித்து குறிப்பிடத்தக்க விவரங்களை வெளியிடுவதற்கு RCMP மறுத்துள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:26 நிமிடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 416-446-4080
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-5085-52 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே. 416-291-3232
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: காற்றில் பரவும் இசை போல
0: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

இலங்கை செய்திகள். காணாமலாக்கப்பட்டோரின் சர்வதேச மாநாட்டின் மூலமாக இலங்கையில் இழைக்கப்படும் அநீதியின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியிருப்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் சமூகத்தை அழித்துவிட்டோம், தமது குழந்தைகளை தேடியலையும் தாய்மார்களுக்கு பதில் சொல்லாமல் மெல்ல மெல்ல சாட்சி அளிப்பை செய்து வருகிறோம் என நினைத்துக் கொண்டிருந்த தரப்பினரின் முகத்தில் தாம் கரியை பூசியிருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தனர். இறுதிப்போர் வேளையிலும் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் தமது பிள்ளைகள் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில், ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில், ராணுவத்தாலும் அவர்களோடு சேர்ந்து இயங்கும் துணை ஆயுதக் குழுக்களால் கடத்திச் செல்லப்பட்ட நிலையிலும் காணாமலாக்கப்பட்டனர். அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட நாள் முதல் தமது உறவுகளை தேடி வீதிகளில் இறங்கி ஒவ்வொரு தமிழ் தாய்மாரும் ஒவ்வொரு தமிழ் தந்தைமாரும் உறவினர்களும் இணைந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தை தோற்றுவித்தனர். 2017 ஆண்டு முதல் வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டங்களில் ராணுவத்திடம் கையளித்த தமது பிள்ளைகளங்கே கடத்திச் செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் எமக்கு நம்பிக்கையில்லை, சர்வதேச விசாரணை எமக்கு தேவை, மீள நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நாம் முன்வைத்து வருகிறோம். இலங்கையை பொறுப்பு குரலை நோக்கி சர்வதேச நாடுகள் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி வருவதற்கென ஸ்ரீலங்கா அரசு அமைக்கும் ஆணைக்குழுக்கள், நிறுவனங்கள், ஏமாற்று நாடகங்கள் என பல விடயங்களை நாம் சுட்டிக்காட்டி வந்தோம். ராணுவத்திடம் உயிர் அச்சுறுத்தல்கள், விசாரணைகள், கண்காணிப்புகள், வயது முதிர்வு, நோய் வறுமை போன்ற துயரங்களால் பாதிக்கப்பட்ட போதிலும் துவண்டு போகாமல் விட்டு விலகாய் விடாது எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இந்த போராட்டம் அது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு மட்டுமானதல்ல, இனிவரும் காலங்களில் எமது பிள்ளைகளைப் போல் இன்னொரு மகளோ மகனோ கடத்தி காணாமலாக்கப்படக்கூடாது என்பதற்கான ஓர் அரணாகவே இந்த துயரங்களை தாங்கி நாம் தெருவில் நிற்கிறோம். இந்த மண்ணில் எம்மை போலவே இன்னொரு தாய் கலங்கி நிற்கக்கூடாது என்பதற்காகவே மன உறுதியோடு நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தமிழீழ கோரிக்கையினை எதிர்ப்பதால் அவர் தமது மேடைகளில் இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவர் உதயகமன் வில தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தான் விடுதலை புலிகளை ஆதரித்த ஒருவராக இருந்த போதிலும் தமிழிலும் அமையப்படுவதை ஒருபோதும் விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். அத்துடன் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழெழுத்து விரும்பிய யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போது தமது மேடைகளில் ஏறி ஒருபோதும் ஈழம் கேட்க மாட்டேன் என்றும் மக்களின் உரிமையை முக்கியம் என்றும் கூறும்போது அவரை ஆதரிக்க வேண்டும். அவ்வாறான எண்ணம் கொண்டவர்களை தொடர்ந்தும் தமது மேடைகளில் வைத்திருப்பது அவசியம் என பிவித்ருகள் உரிமையின் தலைவர் உதயகமன் வில தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு செய்யும் பொறுப்புணர்வை போன்றது என இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதனை தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கூற்றை நினைவு கூர்ந்த தூதுவர் சந்தோஷ் ஜா, இலங்கைக்கான உதவிகளை இந்தியா ஒரு ஆழமான கடமை

தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள மூன்று தீவுகளில் கலப்பின புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைப்புகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் பசுமை தீவுகள் தொலைநோக்கு பார்வைக்கு உறுதுணையாக அமையும். இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்த வான்வெளி மற்றும் கடல்சார் பிராந்திய இணைப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் இந்தியாவின் விக்ஷித் பாரத் என்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தலைமையிலான இலங்கையின் மாற்றத்திற்கான பயணமும் இணைந்து இரு நாடுகளின் உறவை மேலும் பலப்படுத்தும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஷா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய வானூர்திகளை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான வழக்கின் சந்தேக நபருக்கு பிணையாளர்களாக தோன்றிய இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி பிரேங்கி அனுஷ்கா விஜயநாயக் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசனமரசேன பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மறைந்த கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியமாலி விஜயநாயக் என்பவருக்கு பிடி நின்ற பிணையாளர்களான அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி அரவிந்த் டி சில்வாவின் தாயார் காலமானதன் காரணமாக அவர்களுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என தெரிவித்தார். இருந்த போதிலும் தாயாரின் மறைவு குறித்து நீதிமன்றத்திற்கு எந்தவித எழுத்துப்பூர்வ அறிவித்திலும் விடுவிக்கப்படவில்லை என்பதால் பிடியாணை திரும்பப்பெறும் சந்தர்ப்பத்தில் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதிவான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மற்றும் யோஷிதா ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகளான வசந்த கருணாகுடம் மற்றும் யோஷிதா ராஜபக்ஷ ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கருத்தில் கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை முன்விளக்கு மாநாட்டிற்கு அளிக்குமாறு உத்தரவிட்டது. தகுந்த தகுதிகளை பூர்த்தி செய்யாத பின்னணியில் பிரதிவாதியான யோஷிதா ராஜபக்ஷவை பிரித்தானியாவின் ராயல் கடற்படை பயிற்சி முகாமிற்கு பயிற்சிக்காக அனுப்பியதன் மூலம் ஊழல் புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் மற்றும் இலங்கை பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசகர் ஆகியோருக்கு இடையிலான முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையிலான வளர்ந்து வரும் பாதுகாப்பு பங்களிப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கிய 10 TU-57 ரக உலங்கு வானூர்திகள், 4வது அமெரிக்க கடலோர காவல்படை கண்காணிப்பு கப்பல் மற்றும் இலங்கை கடற்படையின் கடல்சார் கண்காணிப்பு கப்பல்களுக்கான 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அதிநவீன செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு ஆகியவை குறித்து கலந்துரையாடப்பட்டது. எதிர்காலத்தில் திறன்களை மேம்படுத்துதல், தயார் நிலையை வலுப்படுத்துதல், கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் உட்பட இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இரு நாடுகளின் கூட்டு நலன்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப் எம்மோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ்
0: ABS Mr. P. Singaraj, Verco Vets Law, 416-993-8443.
2: He is the best. ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள், 647-608-8447.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

7:52 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தனது அடிப்படை வட்டி வீதத்தை 25 அடிப்படை புள்ளிகளால் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக புதிய வட்டி வீத வரம்பு 3.75% முதல் 4% வரை அதிகரித்துள்ளது. 2023 பின் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வட்டி வீதங்களை அதிகரித்துள்ளமை இதுவே முதல் தடவை. ஈரான் போர் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விநியோக தடைகளால் தொடர்ந்து நீடிக்கும் பணிவீக்கமே இந்த முடிவிற்கு முக்கிய காரணம் என அமெரிக்க பெடரல் ரிசர்வின் தலைவர் கெவின் வாஷ் தெரிவித்துள்ளார். யேமனின் மக்ரீப் பகுதிக்கு மேல் சவுதி அரேபியாவின் F-15 ரக போர் வானூர்தி ஒன்றை தரைவழி வான் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஹூதி அமைப்பினர் உரிமை கூறியுள்ளனர். இந்த நிலையில் பால்ப் அல் மந்தேப் கடல் வழிப்பாதை அருகில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. மரீஃப் வான்வெளியில் தாக்குதல் நடத்திய சவுதியின் F-15 போர் வானூர்தியை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தமது ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஹூதியின் ராணுவ பேச்சாளர் யஹயா சாரி தெரிவித்தார். இருந்த போதிலும் சவுதி அரேபிய தரப்பில் இந்த கூற்றுக்கு இன்னமும் உறுதிப்படுத்தல் தகவல் வெளியிடப்படவில்லை. இதுவரை காலமும் சவுதி அரேபியா மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட யேமன் அரசு ஆகியவற்றின் மிகப்பெரிய பலமாக வான்வெளி தாக்குதல்கள் மட்டுமே இருந்தன. இருந்த போதிலும் ஹூதிகளால் வான்வெளி தாக்குதல்களை தடுக்க முடிந்தால் அது போரின் சக்தி சமநிலையை அவர்களுக்கு சாதகமாக மாற்றும் என கூறப்படுகிறது. இதேவழி அமெரிக்கா மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் நம்பிக்கையை பெற நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்க வேண்டும் எனவும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் மொஹ்சின் ரஜாயி தெரிவித்தார். ஈரானின் அந்நிபந்தனைகள் ஏற்கும் வரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கொசோவா முன்னாள் ஜனாதிபதி ஹாஷிம் தாசி மீதான போர்க்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 25 சிறை தண்டனை விதித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவு பெற்ற விசேட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சேர்பியாவிடமிருந்து கொசோவா சுதந்திரம் பெறுவதற்காக நடத்தப்பட்ட போரின் போது இடம்பெற்ற கொலைகள், சித்திரவதைகள், கொடூரமான முறையில் நடத்துதல் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் ஆகிய 4 போர்க்குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார். நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள கொசோவா விசேட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்வதற்காக 88 ஹாஷிம் தாசி சுமார் 6 முன்பு தமது ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினார். கொசோவா விடுதலை படையின் தலைவர்களில் ஒருவரான ஹாஷிம் தாசி உட்பட 4 பேர் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் சுமத்தப்பட்டன. இவர்கள் மீது அதிகபட்சமாக 45 சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பு சட்ட தரணிகள் கூறிய போதிலும் அவர்கள் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வந்தனர். தண்டனை அறிவிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் அமைதியான முறையில் நின்று கொண்டிருந்த தாசி தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுகையில் தான் அப்போதும் கொசோவா மக்களின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்காகவே செயல்பட்டதாக கூறினார். இதேவழி போரின் போது தேசிய வீரர்களாக பார்க்கப்பட்ட ஹாஷிம் தாசி மற்றும் இனிய மூவருக்கும் ஆதரவாக கொசோவாவின் தலைநகரான பிரிஸ்டினாவில் 1000 மக்கள் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாட்சிகளை அச்சுறுத்தியதாக தாசி மீது சுமத்தப்பட்டுள்ள மற்றொரு தனிப்பட்ட வழக்கின் விசாரணைகள் இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. சூடானின் மேற்கு கோட்ஃபான் மாநிலத்தில் அமைந்துள்ள தங்கச் சுரங்கம் ஒன்று இடிந்து வீழ்ந்த விபத்தில் 70 அதிகமான தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அல்நஹித் நகருக்கு அருகில் அடுத்தடுத்து அமைக்கப்பட்டிருந்த பல சுரங்கப்பாதைகள் நேற்று சரிவடைத்தன. இதுவரை 70 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டது. சிறப்பு மீட்புக் குழுக்கள் எதுவும் உடனடியாக வராததால் பிரதேச மக்களும் சக தொழிலாளர்களும் தமிழக கருவிகளை கொண்டு இரவிரவாக மீட்பு பணிகளை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து இன்னும் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினால் முதலாவதின் வெளிச்சம் குறையாது, மாறாக அறை முழுவதும் இன்னமும் வெளிச்சமாகும். மற்றவர்களுக்கு உதவுவது நம்மை ஒருபோதும் குறைக்காது, மாறாக நம்மையும் பெரிதாக்கும். இன்று உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை, ஒரு திறமையை மற்றவருக்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் அறிவை பகிர்வதில் தயக்கம் கொள்ள வேண்டாம். மற்றவரின் விளக்கை ஏற்றுங்கள். வாழ்க்கை ஒளிமயமாகட்டும்.

0: 8 மணி 8 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 18 பாகை செல்சியஸ் 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று முகில் கூட்டம் நிறைந்த காலை பொழுதாக இருக்கும். மதிய பொழுதில் ஓரளவிற்கு சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ், 26 உணரப்படுகிறது. நாளை வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 21 பாகை செல்சியஸ் பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக கூடுதல் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ் கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும், திங்கள் 17 பாகை செல்சியஸாகவும், செவ்வாயும் அதே போன்ற நிலைமை நீடிக்கப் போகிறது. புதன்கிழமையும் 17 பாகை செல்சியஸ் புதன்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழக்கிழமை 17 பாகை செல்சியஸ் கொண்டதாக வெப்பநிலை இருக்கும். வெள்ளி 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு குரல் இவ்வாறுதான் இருக்கிறது. கனடாவுடனான உறவை சர்வதேச ராஜதந்திர அரங்கில் சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உருசுலா வாண்டர் இந்த விருப்பத்தை புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கனடா மற்றும் அமெரிக்கா இடையில் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் கனேடிய பிரதமர் மாக்கானி ஐரோப்பாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். பிரதமருக்கு அங்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகத்தில் கனேடிய பிரதமரை நேரில் சந்தித்து பேசிய உருசுலா வாண்டர் லைன் இருதரப்பிற்கும் இடையிலான வரலாற்று பிடிப்பை மறுவடிவமைப்பு செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருக்க உலகம் உன்னிப்பாக அவதானித்த தனது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையின் போது கனடாவுடனான உறவை சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல தான் விரும்புவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியமும் கனடாவும் இந்த உலகை ஒரே மாதிரியான பார்வையில் நேர்கூட்டுடன் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது அதிகாரப்பூர்வ இணை உறுப்பு நாடாக மாறுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் அவர் சாதகமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். ஐரோப்பிய ஒன்றிய தலைவரின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரை கனடிய பிரதமரின் சர்வதேச ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோரின் சர்வதேச மாநாட்டின் மூலமாக இலங்கையில் இழைக்கப்படும் அநீதியின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியிருப்பதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் சமூகத்தை அழித்துவிட்டோம், தமது குழந்தைகளை தேடியலையும் தாய்மார்களுக்கு பதில் சொல்லாமல் மெல்ல மெல்ல சாட்சி அளிப்பை செய்து வருகிறோம் என நினைத்துக் கொண்டிருந்த தரப்பினரின் முகத்தில் தாம் கரியை பூசியிருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தனர். இறுதிப்போர் வேளையிலும் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் தமது பிள்ளைகள் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில், ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட நிலையில், ராணுவத்தாலும் அவர்களோடு சேர்ந்து இயங்கும் துணை ஆயுதக் குழுக்களால் கடத்திச் செல்லப்பட்ட நிலையிலும் காணாமலாக்கப்பட்டனர். அவ்வாறு காணாமலாக்கப்பட்ட நாள் முதல் தமது உறவுகளை தேடி வீதிகளில் இறங்கி ஒவ்வொரு தமிழ் தாய்மாரும் ஒவ்வொரு தமிழ் தந்தைமாரும் உறவினர்களும் இணைந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தை தோற்றுவித்தனர். 2017 ஆண்டு முதல் வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த போராட்டங்களில் ராணுவத்திடம் கையளித்த தமது பிள்ளைகளங்கே கடத்திச் செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் எமக்கு நம்பிக்கையில்லை, சர்வதேச விசாரணை எமக்கு தேவை, மீள நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நாம் முன்வைத்து வருகிறோம். இலங்கையை பொறுப்பு குரலை நோக்கி சர்வதேச நாடுகள் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி வருவதற்கென ஸ்ரீலங்கா அரசு அமைக்கும் ஆணைக்குழுக்கள், நிறுவனங்கள், ஏமாற்று நாடகங்கள் என பல விடயங்களை நாம் சுட்டிக்காட்டி வந்தோம். ராணுவத்திடம் உயிர் அச்சுறுத்தல்கள், விசாரணைகள், கண்காணிப்புகள், வயது முதிர்வு, நோய் வறுமை போன்ற துயரங்களால் பாதிக்கப்பட்ட போதிலும் துவண்டு போகாமல் விட்டு விலக விடாது எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இந்த போராட்டம் எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு மட்டுமானதல்ல, இனிவரும் காலங்களில் எமது பிள்ளைகளைப் போல் இன்னொரு மகளோ மகனோ கடத்தி காணாமலாக்கப்படக்கூடாது என்பதற்கான ஓர் அரணாகவே இந்த துயரங்களை தாங்கி நாம் தெருவில் நிற்கிறோம். இந்த மண்ணில் எம்மை போலவே இன்னொரு தாய் கலங்கி நிற்கக்கூடாது என்பதற்காகவே மன உறுதியோடு நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தனது அடிப்படை வட்டி வீதத்தை 25 அடிப்படை புள்ளிகளால் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக புதிய வட்டி வீத வரம்பு 3.75 முதல் 4% வரை அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டிற்கு பின் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வட்டி வீதங்களை அதிகரித்துள்ளமை இதுவே முதல் தடவை. ஈரான் போர் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விநியோக தடைகளால் தொடர்ந்து நீடிக்கும் பணிவீக்கமே இந்த முடிவிற்கு முக்கிய காரணம் என அமெரிக்க பெடரல் ரிசர்வின் தலைவர் கெவின் வாஷ் தெரிவித்துள்ளார்.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்
6: ஃபுட்பால் வரும் விளையாட்டில் வாழ்க்கை.
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
9: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது சேவை செய்வது, பரிவு காட்டுவது, மற்றவர்களுக்கு உதவுவது என்று சொல்வார் ஜெர்மனியின் தத்துவவியலாளர், எழுத்தாளர், மருத்துவர் என்று பன்முக ஆளுமையாக விளங்கிய ஆல்பர்ட் ஸ்க்விட்சர். உண்மையில் இந்த உதவி செய்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். அது எல்லோருக்கும் வாய்க்காத வரமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோராலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிவதில்லை. எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கும் உடனடியாக உதவி செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்காக இருக்கப்படும் சுபாவம், மற்றவர்களுக்காக உதவும் மனப்பான்மை மனிதர்களுக்கு அமைவது என்பது மிகப்பெரிய வரம். அப்படி வரம் படைத்த மனிதர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலகின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மற்றவர்களுடைய கனவுகளை அடைவதற்கு நாம் உதவினால் எங்களுடைய இலக்கை நாம் எளிதாக அடைந்துவிட முடியும் என்பது இயற்கையின் விதியாக இருக்கிறது. மற்றவர்கள் தமது கனவுகளை வெற்றி கொள்வதற்கு தேவையான உதவிகளை, ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இலக்குகளை நாம் இலகுவாக அடையக்கூடியதான ஒரு வாய்ப்பினை இந்த இயற்கை உருவாக்கி தரும். ஏதோ ஒரு வழியில் எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான உதவியை இந்த இயற்கை எங்களுக்கு வழங்கும். எங்களால் மற்றவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையினை அமைத்துக் கொடுக்க முடியுமாக இருந்தால், அவர்களுக்கான ஒரு பொருளாதார ஈட்டத்தை ஏற்படுத்தி தர முடியுமாக இருந்தால், அவர்களுக்கான ஒரு மன வலிமையை தரக்கூடியதாக இருந்தால், அவர்கள் வீழ்ந்திருக்கக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியுமாக இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது நம்பிக்கையினை, புது ஒளியினை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அதுதான் உதவியாக இருக்கும். இரக்கத்தின் மூலமாக மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று சொல்கிறார்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய, அந்த எம்பதி இருக்கக்கூடிய, மற்றவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்றவர்களால் தான் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வணக்கத்துக்குரிய மனிதர்கள் எங்களை சுற்றி நிறைய நிறைய இருக்க வேண்டும். அந்த வணக்கத்துக்குரிய மனிதர்களில் ஒருவராக நாங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சில வேளைகளில் எங்களை தேடி வந்து ஒருவர் உதவி கேட்கின்ற போது எங்களுக்கு இவரே என்னிடம் உதவி கேட்கிறார் என்ற ஒரு கோபம் வரலாம், அல்லது ஒரு எரிச்சல் ஏற்படலாம், அல்லது உதவி செய்ய முடியாத நிலையை எண்ணி ஒரு அசாதாரணமான சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் ஒருவர் உங்களை நாடி வந்து உதவி கேட்கிறாராக இருந்தால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒருவர் மற்றவரிடம் உதவி கேட்கின்ற போது பல விடயங்களை சிந்தித்து விட்டு வந்துதான் உதவி கேட்பார். அவருக்கும் மிகப்பெரிய மன அழுத்தங்கள் இருக்கும், அதையும் தாண்டி இந்த உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர் வரலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு இலக்கம் 6 என்பதை எழுதிவிட்டு பார்த்தால் அது உங்களுக்கு 6 தெரியும். எதிர் திசையில் இருந்து பார்க்கின்றவருக்கு சில வேளைகளில் அது 9 கூட தெரியலாம். அடிக்கடி நாங்கள் பாதணிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற போது, கொள்வனவு செய்ய போகின்ற போது இந்த குழப்பம் எங்களுக்குள்ளும் ஏற்படும். ஏனென்றால் பாதை எங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஒரு கோணத்தில் இருந்து ஒரு விடயத்தை பார்ப்பதற்கும் மறு கோணத்தில் இருந்து அதே விடயத்தை பார்ப்பதற்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுதான் உதவி தேவைப்பட்டு வருகின்றவர் ஒரு பிரச்சனையை அவருடைய கோணத்தில் இருந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை வேறு ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கின்ற போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வேறுபட்ட விடயங்கள் தெரிய வந்து அதன் மூலமான ஒரு தீர்வை வழங்கக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த உதவி செய்தல் என்ற ஒரு விடயத்திலே வழங்கப்படும் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் காரியங்களும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஒருவர் உதவி தேடி வருகின்ற போது அவருக்கு உதவி செய்வதாக நீங்கள் இணங்கினால் அந்த உதவியை நீங்கள் இணங்குவதற்கு முதல் உங்களால் செய்ய முடியுமா என்பதை பார்த்துவிட்டு நீங்கள் அந்த உதவி செய்வதற்கு இணங்க வேண்டும். ஒருவர் உங்களிடம் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பை கேட்கிறார், ஒரு பொருளாதார ஒத்துழைப்போ அல்லது உடல் ரீதியான ஒரு உழைப்பை தருவதற்கான ஒத்துழைப்போ ஏதோ ஒன்றை கேட்கின்ற போது உங்களுக்கு அதற்கான வலு இருந்தால், உங்களிடம் பொருளாதார ஈட்டம் இருந்தால், அவருக்கு ஒரு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால், கொடுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களால் முடியாது என்றால் முதலிலேயே முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். ஒருவர் ஒரு வீட்டிலே ஒரு வேலை செய்கிறார், அதற்கு துணையாக உங்களை அழைப்பதற்கு விரும்புகிறார், உங்களை அழைக்கிறார், வருவதாக சொல்லிவிட்டு நீங்கள் போகாமல் இருந்து விட்டால் அது தவறு. இப்படி பல சந்தர்ப்பங்கள் நடக்கும். ஆகவே உதவி செய்வதற்கு ஒத்துக்கொள்வதற்கு முன்பு சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி முடிவெடுப்பதற்கு முன் பல தடவைகள் சிந்தித்து முடிவெடுத்து விட்டு அந்த முடிவை இறுக பற்றி நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறதோ, அதுபோன்று உதவி செய்வதற்கு ஒருவர் உதவி கேட்கின்ற போது அந்த உதவியை வழங்குவதாக சொல்வதற்கு முன் பல தடவைகள் சிந்திக்கலாம், முடியாது
இல்லாவிட்டால் முடியாது என்பதை சொல்வதற்கு தயங்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே எங்களுக்கு இல்லை என்று சொல்வதில் எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்கிறது. எப்படி இல்லை என்று சொல்வது என்கின்ற ஒரு கேள்வி. அவர் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவார், ஓ இவர் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று கோபப்படுவாரா, அல்லது இவர் இல்லை என்று சொன்னால் ஓ இவரும் என்ன மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி என்னை பற்றி குறைவாக எண்ணிவிடுவார். இப்படி பல குழப்பம் நிறைந்த காரணங்களால் நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கு அல்லது முடியாது என்று சொல்வதற்கு தயங்குகிறோம். ஆனால் எங்களால் முடியாததை முடியாது என்று சொல்வதற்கு, இல்லை என்பதை இல்லை என்று சொல்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்வதன் மூலம் தேவையற்ற அசௌகரியங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். ஒரு வரட்டு கௌரவத்தோடு அந்த இல்லையை சொல்லாமல் வைத்துக் கொள்வதால் மிகப்பெரிய சிக்கல்கள் தான் ஏற்படும். ஆகவே ஒரு மிகச்சிறிய உதவியாக இருந்தாலும் சரி, பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, உதவி கேட்டு வருகின்றவரிடம் அது முடியும் என்று சொன்னால் அதை கட்டாயமாக நீங்கள் முடித்துக் கொடுக்க வேண்டும், அல்லது முடியாவிட்டால் முதலே முடியாது என்று சொல்ல வேண்டும். அதேவேளையில் அந்த மிகச்சிறிய உதவியோ மிகப்பெரிய உதவியோ அதை உடனடியாக ஒத்துக்கொள்ளாமல் அதற்காக ஒரு நேரத்தை எடுத்து உரையாடி அதில் உங்களால் ஈடுபட முடியுமா, உங்களால் அந்த உதவியை செய்ய முடியுமா என்று சிந்தித்த பின்னர் அந்த முடிவை எடுங்கள். ஆகவே செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த முடிவை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு பிரச்சனையை ஒருவர் கூறிவிட்டு அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினால் உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்தை உடனடியாக சொல்வது தவறில்லை. ஆனால் இதற்கு நான் தீர்வு கண்டுபிடித்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய அந்த மன அழுத்தத்தை அல்லது அவருடைய மனக்குழப்பத்தை நீங்கள் உங்கள் தலையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். ஒருவர் உங்களை நாடி வந்து ஒரு தீர்வு கேட்கிறார் என்றால் உங்களுக்கு தெரிந்த அளவில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையிலோ அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் உங்களுக்கு முடிந்த ஒரு ஆலோசனையை சொல்லலாம், அத்தோடு அதை விட்டுவிட வேண்டுமே தவிர அதற்கு தீர்வு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையை உங்கள் தலையில் ஏற்றி கொண்டு திரிவது எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் நீங்கள் தீர்வை தருவார் என்று நம்பிக்கொண்டிருப்பார். உங்களால் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்களும் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற போது அது பிரச்சனை, ஒருவருடைய பிரச்சனை இருவருடைய பிரச்சனையாக மாறிவிடும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வது என்பது மிக முக்கியம். ஒருவர் உதவி கேட்டு வந்து உங்களால் உதவ முடியாமல் போனால் அந்த உதவியை செய்யக்கூடிய யாராவது இருந்தால் அவரை நீங்கள் அணுகி அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். காலத்தினால் செய்த உதவி என்றென்றும் நினைவில் இருக்கும். ஒருவர் உதவி கேட்டு வருகின்ற போது நிச்சயமாக அந்த உதவ வேண்டியது என்பது இன்றியமையாததாக இருக்கிறது. அதே வேளையில் அந்த உதவியை பெற்றுக் கொள்ளுகின்றவர் அந்த உதவிக்கு நன்றி பாராட்டுகின்ற வகையிலே இருக்க வேண்டும். அந்த செய் நன்றி அதை அவர்கள் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். அவர் உதவி செய்துவிட்டார், அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவரை கடந்து சென்று விடுவதோ அல்லது அந்த உதவியை பெற்ற பின்னர் அவரை மறந்து விடுவதோ தவறானது. அதுதான் இங்கே பல குழப்பங்களுக்கும் உறவு முறிவுகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஒருவர் ஒரு உதவியை செய்துவிட்டால் காலம் உள்ளவரை நாங்கள் அந்த நன்றியை மறக்காமல் இருக்கின்ற பண்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் நன்றி மறக்காமல் இருக்கின்ற போதுதான் அந்த உதவி செய்தவரும் இன்னும் பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை தரும். ஒருவர் உதவியை பெற்றுவிட்டு நன்றி மறந்து நடந்தால் அந்த உதவி செய்த நபர் பிறகு எவருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு மனநிலையை பெற்றுவிடுவார். உதவி செய்தால் இவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள், என்னை தூக்கி எறிந்து விடுவார்கள், இவர்களுக்கு நன்றி பாராட்ட தெரியாது, நன்றி அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கே நான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை வந்து அது எதிர்காலத்திலே ஏனையவர்களுக்கும் பாதிப்பாக அமைந்துவிடும். ஆகவே ஒரு விடயத்திற்கான உதவியை பெற்றுக்கொண்டால் அந்த உதவி செய்தவரை காலம் உள்ளவரை நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. ஏன் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது உதவி செய்தல் என்பது ஒரு ஃபீல் குட் மனநிலையை எங்களுக்கு தரும். எங்களால் முடிந்த ஒரு உதவியை ஒருவருக்கு செய்துவிட்டால் அது அன்றைய நாள் முழுவதையும் எங்களுக்கு சந்தோஷமாக வைத்திருக்கும். அது ஒரு சிறிய உதவியாக கூட இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறீர்கள், அங்கே முன்னால் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பணம் கொடுக்க முடியவில்லை, அவர் ஒரு ஃபூடை ஓட பண்ணிவிட்டார், அவருடைய கார்டு வேலை செய்யவில்லை, அல்லது அவரிடம் அப்போதுதான் உதவு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருடைய பர்சிலே பணம் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகிறது, அல்லது அவருடைய கார்டு வேலை செய்ய மறுக்கிறது என்றால் பின்னால் இருக்கக்கூடியவர் அந்த பேமெண்ட்டை செய்கின்ற ஒரு சிறிய உதவி அது மிகப்பெரிதாக இருக்கும். அண்மையில் இங்கே இருக்கக்கூடிய சில உணவு சாவடிகளில் கூட சிலர் தாங்கள் உணவருந்து விட்டு வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான கட்டணத்தை மேலதிகமாக செலுத்தி ஒரு பில்லை பெற்று அதனை அந்த சுவரிலே ஒட்டி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக பசிக்கிறது, உணவு உண்பதற்கு பணமில்லை என்று நினைக்கின்றவர்கள் அந்த குறிப்பிட்ட தொகைக்கு செலுத்தப்பட்ட பற்றுச்சீட்டை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே கொடுத்து அதற்குரிய வகையிலே அவர்கள் உணவை அருந்தக்கூடிய ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய உதவி செய்வதற்கான வாய்ப்புகள், எப்படி இந்த ஃபுட் பேங்க் செயல்படுகிறதோ அது போன்று ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கின்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய உணவை அருந்திய பின்னர் வருகின்ற போது ஒரு $10 $15 ஒரு எக்ஸ்ட்ரா பில்லை பே பண்ணி அந்த பில்லை கொண்டு வந்து அந்த வெளிச்சுவரிலே ஒட்டி வைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கே ஒரு மிகப்பெரிய
அதிர்வை தரக்கூடிய ஒரு விடயமாக அது இருந்தது. பல சந்தர்ப்பங்களில் நீங்களும் அதை அவதானித்திருக்கக்கூடும். ஆனாலும் அப்படியான மனித மனம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஃபீல் குட் என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறார்கள். நாங்கள் ஒரு 100-150 டாலர்கள் செலவழித்து உணவு அருந்துகிறோம். அதில் ஒரு 10 வீதத்தை ஒரு உணவுக்கு வழியில்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர், ஒருவேளை உணவை உட்கொள்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவருக்காக ஏன் ஒதுக்கக்கூடாது என்ற மனநிலையிலே அப்படியானவர்கள் அதை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். பசியோடு இருக்கிறவர்கள் அங்கு சென்று அந்த பேட்டச்சீட்டை பெற்றுக் கொண்டு உள்ளே சென்றால் அவர்கள் அவர்களுக்கான அந்த உணவை, அந்த தொகைக்குரிய உணவை பரிமாறுவார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி அந்த உதவி செய்தல் என்பது ஒரு உன்னதமான உணர்வு எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விதமான பூரிப்பை, ஒரு நம்பிக்கையினை, எங்கள் மீதான நம்பிக்கையினையும் அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பர்பஸ், வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் என்று நினைக்கின்ற போது மற்றவர்களுக்கு உதவுதல் என்பது ஒரு சந்தோஷத்தையும் அந்த வாழ்க்கை மீதான ஒரு பற்றுறுதியையும் எங்களுக்கு ஏற்படுத்தும். உதவி செய்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையோடு இருக்கின்றவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆய்வு முடிவும் சொல்கிறது. அது எங்களுடைய போதும் ஒரு புத்துயிர் போடு வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவுவது என்பது ஒரு நல்ல நட்பின் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. எங்கள் மீதான சுய மதிப்பை, செல்ஃப் எஸ்டீமை அதிகரிப்பதாக இருக்கிறது. ஆகவே மனிதர்கள் உதவுவது என்பது மற்றவர்களுக்கானது மட்டுமல்ல, நாங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் எங்களை புத்துயிர் போடும் ஒரு சுய கௌரவத்தோடும் வைத்திருப்பதற்கும் மிகப்பெரிய உதவியாக அது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். அதே வேளையில் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கின்ற போது அந்த உதவியை பெற்றுக்கொண்டவர் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் உதவி செய்கின்ற போது அது ஒரு தொற்றுதலாக அது இருக்கும். இந்த உதவி என்பது ஒரு தொற்றுதலாக இருப்பதும் மிக மிக முக்கியம். ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு கடத்தப்படும் இந்த உதவி மனப்பான்மை என்பது, பெற்றோர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளும் அதே மனப்பான்மையோடு வருவார்கள். ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவராக இருந்தால் அவரை சுற்றி இருக்கின்ற அவர்களுக்கும் அது அந்த உதவி செய்யும் மனப்பான்மை என்பது தொற்றிக்கொள்ளும். சில வேளைகளில் சிலரை பார்த்திருக்கிறோம், அவர்களுக்கு முடியாத சந்தர்ப்பத்திலும் கூட மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பெருவிருப்போடு செயல்படுவார்கள். அப்படியான மனிதர்களாக நாங்கள் மாறுகின்ற போது, மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக நாங்கள் மாறுகின்ற போது, நிச்சயமாக இந்த உலகத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். எங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45 பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலருங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு

0: பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறி போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
1: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவர்களுடைய பிஸ்னஸ் ஆக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனண்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் என்று சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதை அதற்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
0: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 416-528-14-7 GT Brokers இன் குணா துரைசிங்கம் 416-528-1407.
2: FM 102.7.

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
4: பாட்டுக்கரு பண்பலை, EFM 102.7.
5: வணக்கம். இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். புத்தம் புதியதொரு காலை இப்பொழுதே நாங்கள் முகில் கூட்டங்களோடு இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய உற்சாகமான காலை வேளையிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 17 வியாழக்கிழமை காலை வேளை. இன்றைய தினம் செப்டம்பர் 17 பிறந்தநாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேயர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கோடை காலத்தின் நிறைவு நாட்களை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு திங்கள் கடந்துவிட்டால் அடுத்த உத்தியோகபூர்வமான இலை உதிர்காலம் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த முதல் நாள் வருகின்றது. எனவே அது வரைக்கும் கோடைதான். இருந்தாலும் கூட நிலைமைகளில் நிறையவே மாற்றங்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. மெல்லிய குளிருடன் கூடிய காலை வேளை முகில் கூட்டங்கள் இருக்கின்றது. இடையிடையே மலைத்தூரல்கள்னு சொல்லி வித்தியாசமான நிலைமைகளோடு தான் இந்த காலை பொழுதையும் கூட நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக அமையட்டும், முன்னேற்றகரமான வாய்ப்புகளோடும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

1983 இதே செப்டம்பர் மாதம் 24 தேதி வெளிவந்திருந்த திரைப்படம் மிருதங்க சக்கரவர்த்தி. அந்த திரைப்படத்திலிருந்து தான் நேற்று இன்று நாளின் முதல் பாடலை கேட்டிருக்கின்றோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையில், வாணி ஜெயராம் அவர்களது குரலில் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கும். நேரம் காலை 9:09 என்ற சிந்தனையை நாங்கள் பார்க்கலாம். இருள் நிறைந்த இரவில் தான் பிரகாசமான அழகிய நட்சத்திரங்கள் மிந்துகின்றன. அதே போலதான் தோல்விகளுக்கு மத்தியில் நாங்கள் பெறுகின்ற பெருவெற்றி அதிகம் பிரகாசிக்கின்றது என்பதை மிக மிக முக்கியமான சிந்தனையாக நாங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். ஒளிர்கின்ற அதிகமான மின்விளக்குகளிடையே இன்னும் ஒரு மின்விளக்கை பொருத்தினால் அதன் பிரகாசம் எப்போதும் தனித்துவமாக தெரிய போவதில்லை. அதே மாதிரி தான் சவால்கள் இல்லாத, தோல்விகள் இல்லாத வெற்றியும் கூட அது தனித்து தெரிய போவதே இல்லை. ஆனால் மிக மிக அதிகமான சவால்களை கடந்து தோல்விகளை தாண்டி நாங்கள் பயணித்து பெறக்கூடிய அந்த வெற்றியின் பிரகாசம் மிக மிக பெரியதாக இருக்கும். பலராலும் கவனிக்கப்படக்கூடியதாக, அதிக வெளிச்சத்தை பரப்பக்கூடியதாக, எங்களது வாழ்க்கையின் பிரகாசத்தை உயர்த்தக்கூடியதாகத்தான் அந்த ஒரு பெருவெற்றி எங்களுக்கு மிக முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது. எனவே வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சவால்கள், சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் துவண்டு விடாமல் இந்த பொழுதில் நாங்கள் இந்த சிந்தனையை நினைத்துக் கொள்ளலாம். இதற்கு பிறகு நாங்கள் வரக்கூடிய அந்த வெற்றி என்பது எங்களை மிக அதிகமான உயரத்திற்கு எடுத்து செல்லும். அதிக ஒளிர்வுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு பெருவெற்றியாக அது இருக்கும் என்று சொல்லி எப்போதும் எங்களது மனதுக்குள் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு வரக்கூடிய அந்த சோர்வு எல்லாமே மறைந்து தொடர் உற்சாகத்தோடு நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றியை நோக்கிய பயணம் இன்னும் கொஞ்சம் விரைவானதாகவும் முன்னேற்றகரமானதாகவும் கூட இருக்கும். எப்போதும் நாங்கள் புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் செயற்படுவோமாக இருந்தால், எனவே இருள் நிறைந்த வானத்தில் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள் தான் மிக அழகாக ஒளிர்கின்றன. அவற்றை நாங்கள் ரசிக்க முடிகின்றது. அந்த நட்சத்திரங்களின் அழகு வந்து பலராலும் விரும்பப்படுகின்றது. அதே மாதிரி தான் மிக அதிகமான போராட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் பெறுகின்ற சிறு வெற்றியும் மிக பிரகாசமானதாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நாங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டியதாகவும் கூட இந்த அழகான சிந்தனை எங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லுகின்றது. 17 இப்போது வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு வானத்தையும் நாங்கள் இப்போது காண முடிகின்றது. இன்றைக்கு வந்து முகில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகல் பொழுதுதான் இருக்கும். ஆனால் சூரிய வெளிச்சமும் இடையிடையே எட்டி பார்க்கும். வெளிச்சம் நிறைந்ததாக பிற்பகல் வேளை சற்று அதிக வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. ஆனால் முகிலும் கூட்டங்களும் வானத்தில் இருக்க போகின்றன. காலை இப்பொழுது ஒரு 12 மணி வரைக்குமே இதே மாதிரி தான் முகில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தும். இடையிடையில் சூரிய வெளிச்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை தான் பல இடங்களும் இன்று சந்திக்கின்றன என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 23 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு வரை 15-14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை நாங்கள் உணர இருக்கின்றோம். 7:24 சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. வியாழக்கிழமை தொடர்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். கொஞ்சம் முகில் அதிக வெளிச்சம். 21 வெப்பநிலை 22 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். நாளைய தினம் இரவு வேளை, அதாவது வெள்ளி இரவு பொழுதில் எல்லாம் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே உணர்நிலை இருக்கும் இரவு பொழுதில். எனவே குளிர் கொஞ்சம் அதிகரிக்க கூடிய நிலைமையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்றால் வார இறுதி, இந்த கோடை காலத்தின் இறுதியாக வரப்போகின்ற ஒரு வீக்கெண்டாக அமையும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் நிலைமைகளை பார்த்தால் ஃபோல் சீசன் மாதிரி தான் நாங்கள் உணரப்போகின்றோம். பெரும்பாலும் சனிக்கிழமை அந்த மாதிரி தான் இருக்கும். சனிக்கிழமையை பொறுத்தளவில் வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. 17 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 16 டிகிரி செல்சியஸையே நாங்கள் உணர இருக்கின்றோம். சனிக்கிழமை வார இறுதி நாளில் வெளிச்சம் இருக்கும். காலை இரவு பொழுதில் மெல்லிய குளிர்மையான நிலையும் கூட இருக்க போகின்றது. ஞாயிற்றுக்கிழமையும் கூட இப்போது வெளிச்சத்தை தரும் என்பதைத்தான் சொல்லுகின்றார்கள். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கப் போகின்றது. 20 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 20 நாங்கள் உணரப்போகின்றோம். இது ஞாயிற்றுக்கிழமை நிலைமை. திங்கட்கிழமை கோடை நிறைவு நாள். 17 வரை தான் வெப்பநிலை உயர்வு இருக்கப் போகின்றதாம். 17 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஃபோல் சீசனின் ஆரம்ப நாளாக இருக்கும். 16 வரை தான் வெப்பநிலை உயர்ந்திருக்குமாம். 15 தான் உணரப்போகின்றோம். வெளிச்சம் பகல் வேலை என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்படுகின்றன. எனவே ஃபோல் சீசனின் முதல் வாரம் அடுத்த வாரமாக அமையப் போகின்றது. முழுமையாக இல்லை, இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஃபோல் சீசன் வெப்பநிலையை பொறுத்தளவில் ஒரு 17-18 என்று சொல்லித்தான் அடுத்த வாரத்தின் நிலைமைகள் பெரும்பாலும் இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 20 தாண்டக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. 9:14 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் 437-860-7002
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599 எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அழகான பழைய பாடல் என்று கேட்டிருக்கின்றோம். காலை 9:27 ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுது நூலையில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். சொன்னால் 401 வெஸ்ட் பவுண்ட் வந்து மாக்கம் ரோட் தாண்டிய பகுதிகளில் வாகன நெரிசல்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. இந்த வேளையில் மக்கவான் தாண்டிய இடங்களில் தாமதங்கள் உயர்கின்றன. மக்கவானிலிருந்து கெனடி வீதி வரைக்கும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் அதிகமான வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. அதற்கு பிறகு தற்று குறைந்த நிலை தொடர்ந்து டிவிபி வரைக்கும் இருக்கின்றது. மீண்டும் தாமதங்களை நீங்கள் லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து கலெக்டர்ஸில் அதிகமாக எதிர்கொள்ள நேரிடும். வேவியூ வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. கலெக்டர்ஸில் எக்ஸ்பிரஸ் குறைந்த தாமதங்களுடன் தொடர்ந்து நகர்கின்றது. இந்த தாமத நிலைமைகள் பாதிஸ்ட் வரைக்கும் காணப்படுகின்றன. இடையில் சற்று தணிகின்றது. இருந்தாலும் மீண்டும் கேல் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரான பகுதிகளில் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் உயர்வாக காணப்படுகின்றது. அதன் பின்பு சற்று குறைந்த தாமதங்கள் தொடர்ச்சியாகவே மார்டின் குரோ ரோட் வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. காலை வேளையில் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 47 பகுதிகளில் இருந்து தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். மார்டின் குரோ ரோட் வரைக்கும் அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள். அதன் பின்பு கிப்ளிங்கில் இருந்து இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாகத்தான் நீடிக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதியில் வரைக்கும் தொடர்ந்து எதிர்கொள்ள நேரிடும். பேவியூ பகுதியில் இருந்தும் கூட டிவிபி வரைக்கும் சற்று தாமதமான நிலை காணப்படுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதிக தாமதங்களைத்தான் எக்லிங்டன் வரைக்கும் சந்திக்க நேரிடும். இந்த வேளையில் டிவிபி சவுத் பவுண்டில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கின்றது, மெக்லிங்டனை அண்மித்த பகுதியில். எனவே அதுவரைக்கும் 401 தாமதங்கள் காணப்படுகின்றன. அந்த பகுதி தாண்டி நீங்கள் சற்று சுமூகமாக பயணிக்கலாம். மீண்டும் டான்மில்ஸ் பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாக நீடிக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று குறைவான தாமதங்கள் பேவியூ வரைக்கும் அதிகம் இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இப்போது டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டன் பகுதியிலிருந்து வாகன நெரிசல்களை லோரன்ஸ் வரைக்கும் அதிகமாக எதிர்கொள்ள நேரிடும். அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் 401 வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட ஃபின்ச்சுக்கு முன்னரான பகுதியிலிருந்து 401 வரைக்குமே தாமதங்கள் உயர்வாக இப்போது காணப்படுகின்றது. வியாழக்கிழமையின் காலை பொழுதில் இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாள் என்ன நாள், ஒரு முக்கியமான உயிரினத்துக்குரிய ஒரு நாள் என்பது தொடர்பாக தான் பார்க்க இருக்கின்றோம். செப்டம்பர் 17 வேர்ல்ட் மேண்டா டே வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. இது வந்து ஒரு வகையான மீனினம், மிக பிரம்மாண்டமான கடல் வாழ் உயிரினங்கள் என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். தமிழில் பார்த்தோம் சொன்னால் ஆனை திருக்கை என்று சொல்வார்கள். ஆனை திருக்கை மீன்கள், அந்த திருக்கை மீன் அவற்றுக்கான ஒரு நாளாகத்தான் இன்றைய தினத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மேண்டா ரேஸ் அல்லது டெவில் ரேஸ் அவற்றுக்கான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு இன்றைய தினம் ஏற்படுத்தப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். அழகான மர்மமான கடல் வாழ் ராட்சத உயிரினங்கள் அவற்றின் கம்பீரத்தாலும் பிரம்மாண்டத்தாலும் மனிதர்களை கவர்கின்றன. ஆனால் இப்போது அவற்றுக்கான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. குறிப்பிடத்தக்க அளவில் அவையும் கூட அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுகின்றன. எனவே இதன் காரணமாகத்தான் அவற்றுக்கு அந்த உயிரினங்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு செப்டம்பர் 17 வேர்ல்ட் மேண்டா டே கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த மேண்டா ரேஸ் தொடர்பாக சுவாரஸ்யமான பல தகவல்களையும் இங்கு நாங்கள் பார்க்கலாம். பழங்காலத்தில் வந்து இந்த கடற்கொள்ளையர்கள் அல்லது கடலில் செல்லக்கூடிய அந்த மாலுமிகள் இந்த மேண்டா ரேஸ் வந்து தங்களது கப்பலை அது நீருக்கு அடியிலே இழுத்து செல்லும், அவற்றின் அந்த பிரம்மாண்டமான அந்த ஃபின் இருக்கின்றது, அதன் மூலமாக அவை வந்து நங்கூரத்தின் மீது அந்த ஒரு வாளை சுற்றி அதனால் அந்த கப்பலை வந்து அது இழுத்து செல்லும் நீருக்குள் என்று சொல்லி நம்பப்பட்டதாம். அது ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் பழைய காலத்தில் இருந்திருக்கின்றது. அது முற்றிலும் ஒரு கற்பனையான விடயம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மேண்டா ரேஸ் வந்து ஒரு சாந்தமான உயிரினமாகத்தான் இருக்கும். ஜென்டில் அண்ட் ஹார்ம்லெஸ் ஃபில்டர் ஃபீடர்ஸ் என்று சொல்லித்தான் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாதிக்காத ஒரு உயிரினம், இந்த வடிகட்டி உண்ணக்கூடிய அந்த ஃபில்டர் ஃபீடர்ஸ் ஆகும் கூட அவை காணப்படுகின்றன. அதே நேரம் பைரேட்ஸ் வந்து கரீபியன் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய பைரேட்ஸ் வந்து கடல் கொள்ளையர்கள் இந்த மேண்டா ரேஸின் தோற்றம், அவற்றுக்கு வந்து கொம்பு மாதிரியான தோற்றம் வந்து இருக்கு முன்னுக்கு. எனவே பிரம்மாண்டமான தோற்றத்தின் காரணமாக சீ மான்ஸ்டர்ஸாக அவற்றை பார்த்திருக்கின்றார்களாம். எனவே டெவில் ஃபிஷ் என்று சொல்லியும் கூட அது அழைக்கப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் இந்த உயிரினம் தொடர்பான நிறைய நல்ல நம்பிக்கைகளும் கூட இருக்கின்றது. மெக்சிக்கன் கதைகளின் அடிப்படையில் இந்த
மண்டா ரேஸ் வந்து வழி தவறி போன மீனவர்களை கடற்கரைக்கு வழிகாட்டக்கூடிய இந்த வாட்டர் ஸ்பிரிட்ஸோடு தொடர்பு படுத்தப்படுகின்றனவா. அதே நேரம் இந்த போலினேசியன் மித்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்த ரேஸ் வந்து புனிதமான உயிரினங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. கடல் பயணிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுளாக கூட அந்த காலத்திலே இந்த ரேஸ் வந்து பார்க்கப்பட்டிருக்கின்றனவா. இந்தோனேஷியாவில் இருந்திருக்கக்கூடிய சில பழங்குடியினர்கள் ஒரு பயணத்துக்கு முன்பு இந்த மண்டா ரேஸை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பான பயணத்தையும் தரும் என்ற ஒரு நம்பிக்கையும் கூட அவர்களுக்கு இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மண்டா ரேஸ் வந்து நீரிலே நீந்தி செல்வது மாதிரி தென்படாதாம். அது நகர்கின்ற போது அது வந்து பறப்பது மாதிரி தானாம் இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால் அவை வந்து அவற்றின் அந்த வாலை நீந்துகின்ற போது அடிப்பதில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்யும் என்று சொன்னால் அவற்றின் அந்த இரண்டு பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பெக்டோரோல்ஃபின்ஸ் அவற்றை வந்து சிறகுகள் மாதிரி, பறவைகள் எப்படி சிறகுகளை அசைக்குமோ அந்த மாதிரி அவை வந்து நீரிலே அசைத்து தான் நகர்கின்றன. அது பார்க்கின்ற போது மிக அழகான ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு எலிகண்டான ஒரு பேர்ட் லைக் மோஷனாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. ஒரு நேர்த்தியான பறவை மாதிரியான ஒரு அசைவாக அது இருக்கும். எனவே பார்க்கின்ற போது நீரில் பறக்கக்கூடிய ஒரு உயிரினமோ என்ற ஒரு ஆச்சரியத்தையும் அது ஏற்படுத்தும். அதே நேரம் ஒரு அசைவில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடிகள் நகர கூடிய ஒரு தன்மையும் கூட அவை பெற்றிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஸ்விம்மர்ஸ் இன் த ஓஷன் என்று சொல்லியும் கூட இந்த மண்டா ரேஸ் பார்க்கப்படுகின்றன. அதே நேரம் இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்ட பிக்கஸ்ட் மண்டா ரே என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு 5000 பவுண்ட்ஸ் எடை கொண்டதாக இருந்திருக்கின்றதாம். 1900களின் ஆரம்பத்தில் பெருவின் கரையோரத்தில் தானாம் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அந்த ஒரு விங் ஸ்பேன் அது வந்து ஒரு 30 அடிகளுக்கு மேலாக இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அதன் பிரம்மாண்டமான அந்த தன்மை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மிகப்பெரிய அந்த மண்டா ரேஸை அடிக்கடி காண முடியாதாம். காரணம் என்று சொன்னால் அவை ஆழமான கடல் பகுதிகளுக்குள் வாழக்கூடியவையாகத்தான் இந்த மண்டா ரேஸ் இருக்கின்றன. பெரிய மண்டா ரேஸ் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சமுத்திரங்களின் மேற்பரப்பில் அவை வந்து வந்து அதுக்கு பிறகு காற்றில் பாயக்கூடிய அந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்யுமாம். அவற்றின் வியக்கத்தக்க பாய்ச்சல்களுக்காக அவை பெயர் பெற்றவை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சில நேரங்களில் அந்த நீரின் மேற்பரப்பில் இருந்து ஒர் 10 அடி உயரங்கள் வரைக்கும் கூட அது எட்டக்கூடியதாக இருக்குமாம். அந்த பாய்ச்சலுக்கான காரணம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு சில சமயங்களில் அவற்றின் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் பராசைட்ஸ் அவற்றை வந்து அகற்றுவதற்கும் கூட அந்த பாய்ச்சல் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த இணைகளை ஈர்ப்பதற்கு மேட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவதற்காக இருக்கலாம் அல்லது சாதாரணமான விளையாட்டாக கூட இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அவை குழுவாக அந்த நீரின் மேற்பரப்பில் இருந்து வெளியிலே உயரத்திற்கு பாய்கின்ற போது அது வந்து ஒரு டிராமட்டிக் ஸ்பிளாஷ் டான்ஸ் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும் என்று சொல்லி கடலிலே பயணித்தவர்கள் அந்த அனுபவம் தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். வியப்பை தக்க ஒரு தெறிப்பு நடன விளைவாக அது தென்படும் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அழகான வித்தியாசமான கடல் வாழ் பிரம்மாண்டமான உயிரினங்கள் மண்டா ரேஸ் அவற்றுக்கான ஒரு நாள் இன்றைய தினம். 9:35

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-688-2426
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விபரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்துக்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com.
8: Your favorite music on your favorite station 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:47 ஆகியிருக்கின்றது. இந்த இனிய காலை இப்பொழுதில் நாங்களும் ஒரு முக்கியமான சிந்தனை, அது தொடர்பான ஒரு குட்டி கதையும் கேட்கலாம். ஒரு முறை வந்து ஒரு குடும்பவியல் வழிகாட்டல் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகின்றது. அங்கே வருகை தந்திருந்த ஒரு குடும்ப தலைவி மேடைக்கு அழைக்கப்படுகின்றாராம். அந்த குடும்ப தலைவியிடம் ஒரு கேள்வியும் கூட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கேட்கின்றார். உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றார் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் அங்கே அந்த மேடைக்கு கீழே ஆசனத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் கணவர் தனது சட்டையை சரி செய்து தலையை நேராக நிமிர்த்தி அவரது மனைவி தான் வந்து அவரை மிக மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்வாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து உற்சாகமாக இருக்கின்றார். இருந்தாலும் அந்த பெண் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து வித்தியாசமானதாக இருந்திருக்கின்றது. கணவருக்கோ பெரிய எதிர்பார்ப்பு, ஏனென்றால் திருமண நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் மகிழ்ச்சியாகத்தான் தனது மனைவியை அவர் வைத்திருக்கின்றார். அந்த மனைவியும் மிக மகிழ்ச்சியோடு தான் தன்னோடு வாழ்கின்றாள் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் மேடையிலிருந்த அந்த மனைவி என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இல்லை, என் கணவர் என்னை மகிழ்ச்சியாக வைக்கவில்லை என்று சொல்லித்தான் பதில் சொல்லுகின்றாராம். இப்படி ஒரு பதில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்காத அந்த கணவருக்கோ அதிர்ச்சியாக இருக்கின்றது. மேடையில் இருந்த அந்த பெண் தொடர்ந்தும் பேசுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள் என்று சொன்னால், எனது கணவர் என்னை இதற்கு முன்னால் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் இல்லை, இனியும் அவரால் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்பது அவரை சார்ந்த ஒன்றல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது முற்றிலும் என்னை சார்ந்தது. என் மகிழ்ச்சி என்னை மாத்திரமே சார்ந்த ஒன்று என்பதை நான் ஆழமாக புரிந்து வைத்துக் கொள்ளுகின்றேன். முக்கியமான ஒரு தகவலை அந்த பெண் சொல்லுகின்ற போது கூட்டம் இப்போது அவளை ஒற்று நோக்க தொடங்குகின்றது. தொடர்ந்தும் அந்த பெண் பேசுகின்றாளாம், நான் எப்போதும் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். என் மகிழ்ச்சியை ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு பொருள் மீதோ அல்லது ஒரு சிறிய சந்தர்ப்ப சூழ்நிலை மீதோ வைத்திருந்தால் நான் என்னை பெரும் சிக்கலிலும் பேராபத்திலும் தள்ளிவிடுகின்றேன் என்பதுதான் அர்த்தமாகின்றது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாம் மாற்றங்களை காண வல்லவை. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, காலநிலைகள் மாறுகின்றன, பொருளாதார நிலைமைகள் மாறுகின்றன, உலகத்தில் மாற்றங்கள் தலைகீழான மாற்றங்களாக இருக்கின்றன. சாதாரண மனிதர்கள், தனித்த மனிதர்கள், அவர்களது உடல் ஆரோக்கியம், மனநலம், உளவியல் எல்லாம் மாற்றங்களை கண்டுகொண்டேதான் இருக்கின்றது. ஏன், எங்களது உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், எனக்காக அனுதாபப்பட்டவர்கள் அவர்களும் கூட மாறிப்போகலாம். குறைந்த வசதி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். அதே நேரம் நிறைந்த வசதி இருந்தாலும் அதே மகிழ்ச்சியோடு என்னால் இருக்கவும் முடியும். ஆரோக்கியமாக இருக்கின்ற போதும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நான் இருப்பேன். அதே நேரம் எனது உடலிலும் கூட சிறு சிறு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நோய் வருகின்ற போதும் கூட என்னால் முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது, நான் இப்போது மிக மகிழ்ச்சியோடு தான் இருக்கின்றேன், அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்னரும் நான் மிக மிக மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். நான் முதலில் எனக்காக வாழ்கின்றேன், என் வாழ்வை நேசிக்கின்றேன். அதனால் எனது ஆத்மார்த்தம் எனக்கு மிக மிக முக்கியம். என் மகிழ்ச்சியை மற்றவர்களது கழுத்தில் முடிச்சு போட்டு வைப்பதற்கு நான் எப்போதும் தயாராக இல்லை என்பதை அழகாக சொல்லுகின்றார். கடைசியாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் மிக மிக முக்கியமானது. உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் உரிமையை வேறு யாருக்குமே வழங்கி விடாதீர்கள் என்பதுதான் அவர் கோரிட்டு சொல்லக்கூடிய மிக ஆழமான ஒரு உண்மையாகவும் கூட அந்த நிகழ்ச்சியில் முக்கியமான கருத்துக்களை அவர் பதிவு செய்கின்றார். இது வந்து நாங்கள் அதிகம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகவும் கூட இருக்கும். பெரும்பாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களது மகிழ்ச்சியை மற்றவர்களது கைகளில் ஒப்படைத்து விடுகின்றோம். அவர் என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், இவர் இப்படி இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லித்தான் ஏற்கனவே நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுத்து விடுகின்றோம். இந்த சூழ்நிலைகள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடந்தால் மட்டும்தான் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி எல்லைக்கோடுகளையும் அங்கு வரைந்து விடுகின்றோம். பெரும்பாலும் எங்களது மகிழ்ச்சி எங்களை சூழ இருக்கக்கூடிய இன்னும் ஒருவரிடமும் அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிடமும் நாங்கள் ஒப்படைத்து விடுகின்றோம். அதுதான் மிக பெரும் தவறாகுகின்றது. முதலில் நீங்கள்
தன்னளவில் மகிழ்ச்சியாளர்களாக இருக்க பழகிக்கொள்ளுதல் அவசியம். மகிழ்ச்சி என்பது மன திருப்தியும் போதுமன்ற மனமும் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எங்களுக்குள்ளே என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளிப்பட முடியும். எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றதாம். அதை நாங்கள் சரியாக உணர்ந்து வெளிப்படுத்த கற்றுக்கொள்கின்ற போது அந்த மகிழ்ச்சி பிரவாகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான உண்மை. எனவே எங்களது மகிழ்ச்சியை இன்னுமொருவரது கையில் கொடுத்துவிட வேண்டாம். அதை தீர்மானிக்கின்ற உரிமையை யாருக்கும் நாங்கள் வழங்கிவிட வேண்டாம். நாங்களாகவே மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது எங்களை சுற்றியிருப்பவர்களும் மகிழ்ச்சியோடு தான் இருப்பார்கள். எனவே அது ஒரு ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் அல்லது சமூக வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பமாக அமையும் என்பதைத்தான் இந்த அழகான சிந்தனையின் மூலமாக சொல்ல முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:52 ஆகியிருக்கின்றது.

இசிஎஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் இசிஎஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்க முடியும். isfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசிஎஃப்எம் தமிழ், யூடியூபில் இசிஎஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகின்றது என்று சொல்லி கவலைப்படுகின்றீர்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர காத்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து 6% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். எனவே நாளைய தினம் வரை சற்று பொறுத்திருங்கள். நாளைக்கு செப்டம்பர் 18 9% விலை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்று அதிகரித்த அந்த விலை அதனோடு சேர்த்து இன்னும் 3% குறைந்து நாளைக்கு வந்து இன்றிலும் பார்க்க 9% குறைவாக நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 17 இப்போதைய ஒப்புநிலை 17°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் தான் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றது காலை பொழுதிலிருந்து. இன்றைக்கு முகில் கூட்டங்களிடையே கொஞ்சம் வெளிச்சம் தென்பட்டால் காலை பொழுதில் காணலாம். மதிய வேளை வந்து வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். பிற்பகல் வேளையில் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. இன்றைய நாள் இப்படித்தான் தொடரப்போகின்றது. 23 வரை வெப்பநிலை உயர்ந்து 26°C கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 15 வெப்பநிலை இருக்கும். 14°C இரவின் உணர்நிலையாகவும் இருக்கும். இரவு 7:24 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை கோடையின் நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்க போகின்றது. நாளைக்கு வந்து பிரதானமாக வெயில் 21, வெப்பநிலை 22 வரை தான் கூடிய உணர்நிலையை உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வெள்ளி இரவில் 10°C வரைக்கும் நாங்கள் உணர்நிலையை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். குளிர்மையான இரவுகள் வரப்போகின்றன. தொடர்ந்து வீக்கெண்ட் கோடை காலத்தின் நிறைவு வார இறுதியாக அமையும். சனிக்கிழமை வந்து 17 வரை வெப்பநிலை உயர்ந்து 16 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முகில் கூட்டங்கள் சற்று அதிகம் இருக்கலாம், ஆனாலும் வெளிச்சத்தை காணலாம். 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 20 நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் கோடை காலத்தின் நிறைவான நாள். திங்கட்கிழமையை பார்த்தால் 17 வெப்பநிலை, 17 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் காலையில் பிரதானமாக இருக்கும். அதன் பின்பு முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்குமா? செவ்வாய்க்கிழமை ஃபோல் சீசன் ஆரம்பமாகக்கூடிய செப்டம்பர் 22 16 தான் வெப்பநிலை, 15 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். புதன்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வரப்போகின்ற அடுத்த வாரத்தின் நாட்கள் வந்து ஒரு 17, 16, 18 என்று சொல்லி கிட்டத்தட்ட 20 அளவிலும் குறைவாக இருக்கக்கூடிய வெப்பநிலை உணர்நிலை தான் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:01 ஆக இருக்கின்றது. முக்கியமான பல செய்திகளை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி வந்து பிரான்சில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராஸ்பர்க், அங்கு யூரோப்பியன் பார்லிமெண்டில் இன்று வியாழக்கிழமைதான் உரையாற்றி இருக்கின்றார். காலை வேளை அந்த உரை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி அவர்களினால். அது இப்போது முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் கூட உலக அளவிலே மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நேற்றைய தினம் இந்த யூரோப்பியன் கமிஷன் அதன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லெயன் இவர் வந்து உரையாற்றுகின்ற போது கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு இணை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு முன்மொழிவை செய்திருந்தார் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக நேற்றைக்கு பேசப்பட்டது. எனவே அந்த ஒரு நோக்கத்தை தான் வரவேற்கின்றேன் என்று சொல்லித்தான் இப்போது கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி அவர்களும் கூட இன்றைய தினம் உரையாற்றிய போது குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யூரோப்பியன் யூனியனில் கனடா வந்து ஒரு அசோசியேட் மெம்பராக, அதிலும் முதலாவது அசோசியேட் மெம்பராக ஐரோப்பாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் கூட அதில் இணைந்து கொள்ள இருப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியைத்தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். யூரோப்பியன் யூனியனின் பிரசிடென்ட் விடுத்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை தாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்பது தொடர்பான ஒரு மகிழ்ச்சி தான் கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க்கானி அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த யூரோப்பியன் பார்லிமெண்டில் மார்க்கானி ஆற்றிய உரைக்கு பிறகு, அதுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பொன்றிலும் கூட அவர் கலந்து கொண்டதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒரு நெருங்கிய கூட்டணி ஒரு பாசிட்டிவ் ப்ராசஸ் என்று சொல்லியும் மார்க்கானி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த நேர்மறையான செயல்முறை வந்து எமது நாட்டை அமெரிக்காவின் ஒரு திறமை மிக்க கூட்டாளியாக மாற்றும் என்று சொல்லியும் மார்க்கானி குறிப்பிட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் இங்கு பகிரப்படுகின்றன இன்றைய நாளில். அதே நேரம் கனேடியர்களுக்கு நாங்கள் என்ன மொழி பேச வேண்டுமென்றோ, அல்லது என்ன கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டுமென்றோ, அல்லது சர்வதேச அளவில் நாங்கள் யாரோடு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாம் என்று சொல்லியோ யாரும் சொல்லப்போவதில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு
பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் ஐரோப்பாவுடனான இந்த நெருங்கிய உறவுகள் கனடாவுக்கு வந்து அதிக நன்மை தரும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன இன்றைய நாளில். அதே நேரம் யூரோப்பியன் யூனியனில் ஒரு அசோசியேட் மெம்பராக சேர்வதற்கு கனடா வந்து இப்போது முயற்சிக்கின்ற நிலையில், அல்லது அதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்ற நிலையில், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கனடா வந்து ஒரு ஆழமான உறவை நாடுவது சிரிப்புக்குரியது, நகைப்புக்குரியது என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் கூட இப்போது அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த மாதிரியான இந்த கருத்துக்களுக்கு கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானி ஒரு கண்டனத்தையும் கூட வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வியாழக்கிழமை வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்ட போது இந்த தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒரு கூட்டணி என்பது கனடாவை அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த கூட்டாளியாக மாற்றும். அதே நேரம் அமெரிக்காவுடனான உறவு கனடாவின் சுதந்திரத்தையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு வலியுறுத்தலையும் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பல முக்கியமான விடயங்கள் இன்றைக்கு உலக அரங்கில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது தொடர்பான தகவல்கள் தான் இந்த காலை இப்பொழுதில் வெளியிடப்படுகின்றன. 10:05 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408, 416-970-2408.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:18 இருக்கிறது. ஜப்பானில் எதிர்கொள்ளப்படுகின்ற ஒரு வித்தியாசமான சைலண்ட் எமர்ஜென்சி தொடர்பாக இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. ஜப்பானில் இப்போது 100 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களது எண்ணிக்கை வரலாற்றில் முதல் தடவையாக 100,000 தாண்டி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருப்பதை காண முடிகின்றது. அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையிலே பார்த்தால் உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான 100-ஆண்டு வயதினர்கள் வாழக்கூடிய நாடு ஜப்பான் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது அங்கு வந்து 107,677 பேர் 100 வயதோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக வாழ்கின்றார்களாம். இவர்களில் 88% யார் என்று சொல்லி பார்த்தால் பெண்கள் தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கியோட்டோவை சேர்ந்திருக்கக்கூடிய 114 வயதான கிஷிமோட்டோ ஃபுயோ என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் தான் ஜப்பானின் மிக மிக வயதான பெண்ணாக அறிவிக்கப்படுகின்றார். அதே நேரம் குமாமோட்டோ அங்கிருக்கக்கூடிய 112 வயதான கட்டோ ஹிகாரு என்பவர்தான் மிக வயதான ஆணாகவும் கூட இப்போது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ முன்னேற்றம் அல்லது இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் இவற்றின் காரணமாகத்தான் அதிகம் பேர் வந்து இந்த அளவுக்கு வாழ்கின்றார்கள். ஜப்பானில் வந்து மிக அதிகமாகவே இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியை வந்து அந்த நாட்டின் ஹெல்த் மினிஸ்டர் வெளியிட்டிருப்பதோடு முக்கியமான ஒரு சில தகவல்களையும் இது தொடர்பாக அவர் பகிர்ந்திருக்கின்றார். நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் பலர் வாழ்வது மகிழ்ச்சியைத்தான் தருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் நீடித்த சமூக பாதுகாப்பு அமைப்பை தக்க வைத்துக் கொள்வதில் ஜப்பான் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்தும் அவர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஜப்பானியர்களது நீண்ட ஆயுளுக்கு பல காரணங்கள் இருப்பதாகத்தான் தொடர்ந்து பல நாடுகளிலிருந்து நிபுணர்கள் அவற்றை ஆராய்கின்றார்கள். அவற்றில் வந்து முக்கியமான ஒன்று ஹெல்த்தி டயட் என்பதுதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆரோக்கியமான உணவு முறை, எப்போதும் சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை முறை, இந்த இரண்டும் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனவாம் அதிக காலம் வாழ்வதற்கு. ஜப்பான் வந்து ஒரு ஐலண்ட் நேஷன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்கு வந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியமான உணவு முறை வந்து பின்பற்றப்படுகின்றது. பெரும்பாலும் மீன்கள், காய்கறிகள் மற்றும் அரிசி போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட உணவு முறைதான் ஜப்பானிய கலாச்சாரத்தில் அதிகம் பின்பற்றப்படுகின்ற உணவு முறையாக இருக்கின்றது. அதே நேரம் பல இந்த மேற்கு நாடுகளின் உணவு முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அங்கு வந்து உடலுக்கு நன்மை தர கூடிய அந்த கொழுப்பு சத்து குறைவாகத்தான, மன்னிக்கவும், நன்மை தராத அந்த கொழுப்பு சத்து குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் வயதானவர்கள் வழக்கமாக ஒவ்வொரு நாளுமே நடைப்பயிற்சி செய்வார்களாம். பொது போக்குவரத்தைத்தான் அவர்கள் அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். சைக்கிள் ஓட்டுகின்றார்கள் மற்றும் உடல் பயிற்சி போன்றவற்றிலும் கூட அவர்கள் தவறாமல் ஈடுபடுவதும் அவர்களது ஆயுளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக ஜப்பான் வந்து முதியவர்கள் அதிகம் கொண்ட சமூகமாக மாறி வருகின்றது. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வந்து குழந்தைகளுக்கு தயாரிக்கப்படக்கூடிய டயப்பர்ஸை விட முதியவர்களுக்கான டயப்பர்ஸ் அவற்றின் விற்பனைதானா மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுக்கு வந்து எந்தெந்த அளவுக்கு பொருட்கள் உருவாக்கப்படுகின்றதோ அதே மாதிரி முதியோர்களுக்காக என்றே புதிய பல தயாரிப்புகள் வந்து பல நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிப்புகளாக இருக்கின்றனவாம். அதில் உதாரணமாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள், இந்த எலக்ட்ரிசிட்டியின் மூலமாக இயங்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளை இயக்குவதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த எக்ஸோஸ்கெலட்டன் போன்றவை வந்து அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய தயாரிப்புகளாக இருக்கின்றன. அதே நேரம் அந்த குவிய தன்மையை வந்து தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த மூக்கு கண்ணாடிகளும் கூட அதிகம் உற்பத்தி செய்யப்படுகின்றவாம் முதியவர்களுக்காக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் சரியான அளவிலே ஜப்பான் வந்து தனது அந்த மக்கள் தொகை சமநிலையை பேணுவதற்கு அங்கு வந்து பிறப்பு வீதம் ஒரு குறிப்பிட்ட அளவிலே இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு பெண்ணும் வந்து 2.1 குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டுமாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் வந்து ஒரு சமநிலையோடு இருப்பதுக்கு. ஆனால் கடந்த ஆண்டு ஜப்பானில் வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்து 1.14 அது பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தொகை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கான தேசிய நிறுவனம் அது வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் 2008 ஆண்டில்
128 மில்லியனாக இருந்த உச்சபட்ச மக்கள் தொகையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% குறைந்து 2070 ஜப்பானின் மொத்த மக்கள் தொகை 87 மில்லியனாக சுருங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்போது 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களது எண்ணிக்கை வந்து மொத்த மக்கள் தொகையில் 30% இருக்கின்றதாம். ஆனால் 2070 அந்த வயதானவர்களது எண்ணிக்கை 40% உயரும் என்று சொல்லியும் மதிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த போக்கு வந்து இருப்பிற்கு அச்சுறுத்தலான ஒரு நெருக்கடி என்று சொல்லித்தான் ஜப்பானிய அதிகாரிகள் பார்ப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் ஜப்பானின் பிரைம் மினிஸ்டர் தக்காய்ச்சி வந்து இந்த மக்கள் தொகை சரிந்து கொண்டு போவதை ஒரு சைலண்ட் எமர்ஜென்சி என்று சொல்லி அறிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2025 ஜப்பானின் 47 மாகாணங்களில் 2 தவிர எல்லா மாகாணங்களிலும் மக்கள் தொகை குறைந்து கொண்டே போனது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இது வீழ்ச்சியின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை காட்டுவதாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. இளைய தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெறுவதற்கு ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அரசாங்கம் வந்து நிறைய மானியங்களையும் ஆதரவு திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் பிறப்பு விகிதம் எதிர்பார்த்த அளவுக்கு கூடவில்லை என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். குறைந்த திருமண வீதம் வந்து அங்கு இருக்கின்றதாம். அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்வது மற்றும் குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவுகள் அதிகரித்திருப்பது என்பது தீர்க்க முடியாத சிக்கல்களாக காணப்படுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஜப்பானுக்குள் வந்து ஏனைய நாடுகளிலிருந்து குடியேறுபவர்களது நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டால், குடியேற்றம் இப்போது சற்று அதிகரித்திருக்கின்றது என்று சொன்னாலும் மொத்த மக்கள் தொகையில் வெளிநாட்டவர்கள் வந்து வெறும் 3% தானாம் இருக்கின்றார்கள். மேலும் அதிகம் பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறுவதற்கான முயற்சிகளுக்கான எதிர்ப்பும் கூட ஜப்பானிய மக்களிடையே அதிகரித்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னென்று சொல்லி பார்த்தால், 1963 ஜப்பான் வந்து தனது 100 வயதை தாண்டியவர்களுக்கான ஒரு கணக்கெடுப்பை செய்த போது அப்போது வந்து ஒரு 100 வயதை தாண்டியவர்கள் வந்து வெறும் 153 பேர் மட்டும்தானாம் இருந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 81 1000 உயர்ந்திருந்தது. 1998 ஒரு 10,000 அது எட்டியிருந்ததாம். ஆனால் இப்போது 100,000 தாண்டி இருக்கின்றது 100 வயது அல்லது அதுக்கு மேற்பட்டவர்களது எண்ணிக்கை என்பது தொடர்பான அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:26 ஆகியிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 to 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ. 647-532-2564. Legacy Learning Hub .ca.
5: பாட்டுக்கொரு பண்பலை. East FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம்.

0: நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
0: ஸ்கார்பரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்பரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நிமிடம் ஆகியிருக்கின்றது. பனாமா கனல் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்புகளைத்தான் பனாமா கனல் அத்தாரிட்டி வந்து அறிவித்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பனாமா கால்வாயின் ஊடாக செல்லக்கூடிய அந்த கப்பல்களின் எண்ணிக்கையை தாங்க குறைக்க தான் இப்போது திட்டமிட்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. எல்நினோ என்று சொல்லப்படுகின்ற இந்த காலநிலை நிகழ்வின் காரணமாக மோசமடைந்து வரக்கூடிய வறட்சியின் காரணமாகத்தான் உலகத்தின் மிக மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த பனாமா கால்வாய் அதன் கடல்வழி போக்குவரத்தை இப்போது மீண்டும் இன்னும் ஒரு முறை குறைப்பதற்கான திட்டமிடலை மேற்கொண்டிருக்கின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பனாமா கனலை பொறுத்தளவில் குளோபல் மரிடைம் ட்ரேட், உலக கடல்சார் வர்த்தகம், அதில் 5% நடைபெறுகின்ற ஒரு கால்வாயாக அது காணப்படுகின்றது. இந்த பனாமா கனல்ஸின் ஊடாக நடைபெறக்கூடிய அந்த கப்பல் போக்குவரத்தில் 40% கப்பல் போக்குவரத்து வந்து அமெரிக்க கண்டெய்னர் டிராஃபிக்காக இருக்கின்றது. அமெரிக்க கண்டெய்னர் செல்லக்கூடிய டிராஃபிக்காகத்தான் அங்கு அந்த கப்பல் போக்குவரத்து நடைபெறுகின்றதாம். கப்பல் அதில் பயணிக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த வர்த்தக கப்பல் மாலுமிகளுக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து கால்வாயாக காணப்படுகின்றது. காரணம் என்று சொன்னால், அவர்கள் கடலில் பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தை மிக அதிக அளவில் குறைக்கின்றது. அதே நேரம் இந்த கப்பல் போக்குவரத்துகளுக்கான செலவுகளும் கூட பல மடங்கு குறைகின்றது இந்த பனாமா கனலை கடந்து செல்லுகின்ற போது. எனவே இந்த நிலையில்தான் சைனா மற்றும் ஆசியாவின் வெவ்வேறு நாடுகள், அமெரிக்கா போன்ற இடங்களுக்கான வர்த்தக கப்பல்களை இயக்கக்கூடிய அந்த ஷிப்பிங் கம்பெனிஸுக்கு இது வந்து மிகவும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அல்லது செலவை குறைக்கக்கூடிய ஒரு கால்வாயாகத்தனம் காணப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரம் இந்த பனாமா கால்வாயில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைவின் காரணமாக இப்போது ஒரு புதிய வரைவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். பனாமா நாடாளுமன்றத்தில் தான் இந்த ஒரு டிராஃப்ட் பிளானை இப்போது சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மாற்றங்களின் அடிப்படையிலே பார்த்தால், எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஒவ்வொரு நாளுமே சராசரியாக 29.5 கப்பல்கள் பயணிப்பதற்கு தான் அனுமதிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்திருக்கின்ற 36 கப்பல்கள் என்ற எண்ணிக்கையை விட 18% குறைவான ஒரு எண்ணிக்கை என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் வறட்சியின் காரணமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தினசரி பயணங்களின் எண்ணிக்கை வந்து 36 32 குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது 36 கப்பல்கள் ஒரு நாளில் ஆகஸ்டில் பயணித்துக் கொண்டிருந்தது இந்த கால்வாயை கடந்து, ஆனால் அது இந்த செப்டம்பர் மாதத்தில் 32 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்தில் 29.5 வாசல் சென்ற எண்ணிக்கைக்கு அது குறைக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்க ஈரான் போர் மற்றும் ஹோமோஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து இடையூறுகள் இந்த பனாமா கனலை பயன்படுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடுகளை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்கி இப்போது கூடுதல் செலவுகளையும் கூட ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே மேலதிகமாக இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வறட்சி நிலைமைகளும் கூட கப்பல் போக்குவரத்தின் செலவை அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பனாமா கனலை கடப்பதற்கு அங்கு பயணித்திருக்கக்கூடிய கப்பல்கள் வந்து குறைந்தது ஒரு 10 காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கூட இருந்திருக்கின்றதாம். இது மே மாதத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக நீண்ட காத்திருப்பு காலம் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் அங்கு அந்த பனாமா கனல் நூடாக கடப்பதற்கு காத்திருக்கக்கூடிய கப்பல் வரிசை அந்த கியூவை தவிர்த்து ஒரு சலுகையோடு பயணிப்பதற்கு ஒரு கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் டாலர்ஸை செலுத்த வேண்டி இருந்ததாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. பொதுவாக இந்த மரிடைம் கம்பெனிஸ் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபீயை இந்த பனாமா கனலை கடக்கின்ற போது செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிக அதிகமான அந்த கப்பல் நெரிசல் என்பது தனது இடத்தை பதிவு செய்வதற்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு ஏலம் மூலம் தானாம்
கப்பல் கம்பெனிகள் பணத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு பிட்டிங் ப்ராசஸ் ஒன்றை அவர்கள் செய்கின்றார்கள். ஐ மீன் ஷிப் ஓனர்ஸ் பிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கியூவை வந்து ஸ்கிப் பண்ணி தங்களது கப்பல்களை பயணிக்க அனுமதிப்பதற்கு அவர்கள் பிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த பிட் ப்ரைசஸ் வந்து ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய காலங்களில் அதிக உச்சத்துக்கு செல்வது வழக்கமான ஒன்று என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் தான் இந்த மிக நீண்ட வரிசையை தவிர்ப்பதற்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில கப்பல்கள் 4 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை கூட செலுத்த வேண்டியதாக இருந்திருக்கின்றது என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வந்து எல்நினோ அதன் தாக்கம் வந்து உச்சத்தை அடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த கால்வாயினூடான கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் இன்னமும் கொஞ்சம் மோசமடையலாம் என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். உலக அளவிலே இந்த எல்நினோ அதிகம் பலமாக இருக்கின்ற போது காற்றின் தன்மையில் மாற்றம் ஏற்படும். இந்த ஏர் பிரஷர் மற்றும் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் போன்றவை எல்லாமே பாதிக்கப்படும். அதுவும் இந்த முறை வரக்கூடிய இந்த எல்நினோ வந்து 4 தசாப்தத்தில் மிக மிக பலமான எல்நினோவாக ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த பனாமா கனலை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள முற்படுகின்ற போது இது வந்து ஒரு 82 கிலோமீட்டர் நீளமான ஒரு கனலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கரீபியன் சீயையும் பசிபிக் ஓஷனையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் தான் இது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பசிபிக் ஓஷனோடு இந்த கரீபியன் கடலை இணைக்கின்ற ஒரு கால்வாயாகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கால்வாய்க்குள்ளே வரக்கூடிய அந்த நன்னீர் வந்து அருகில் இருக்கக்கூடிய லேக் கார்டன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியிலிருந்து தானாம் ஆறுகளின் மூலமாக இந்த கனலுக்குள் கொண்டு வரப்படுகின்றது. அது வந்து அங்கிருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் லாக்ஸை இயக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு நன்னீர் என்று சொல்லித்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய அந்த நீர்மட்ட கதவு அமைப்புகள் இயக்கப்படுகின்ற போதுதான் அதன் ஊடாக கப்பல்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் செப்டம்பர் மாதத்தில் மிக குறைந்த மழையின் அளவுதான் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த கனலில் இருக்கக்கூடிய அந்த லாக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து அந்த நீர் மட்ட பூட்டுகள் வந்து எலிவேட்டர்ஸ் மாதிரி தானாம் செயற்படுகின்றன என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு அந்த லாக்கும் வந்து நீரினால் நிரம்பி கப்பல்களை கடல் மட்டத்திலிருந்து 26 மீட்டர் உயரத்திற்கு அந்த கார்டன் ஏரிக்கு உயர்த்தி அதுக்கு பிறகு மற்ற பக்கத்தில் மீண்டும் கடல் மட்டத்திற்குள் கீழே இறக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளைத்தானாம் அந்த லாக்ஸ் செய்கின்றன என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்கு நீர்மட்டம் குறைகின்ற போது அந்த செயற்பாடுகள் பாதிக்கப்படும். அதே நேரம் மிகப்பெரிய கப்பல்கள் கடந்து செல்வதற்கு அந்த ஏரியின் நீர்மட்டம் பாதுகாப்பில்லாததாக மாறிவிட்டால் இந்த பனாமா கேனல் அத்தாரிட்டி வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரும். பாதுகாப்பு மற்றும் நீரை சேமிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் அந்த பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இப்போது அந்த கப்பல்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் 2023 அந்த வோட்டர் லெவல் பனாமா கெனலின் குறைந்த போது கப்பல்களின் எண்ணிக்கை வந்து ஒரு நாளைக்கு 38 22 குறைக்கப்பட்டதையும் இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற போது கப்பல் போக்குவரத்தில் நெரிசல்கள் ஏற்படுத்தப்பட்டு கப்பல் நிறுவனங்கள் வெவ்வேறு மாற்று வழிகளை கண்டறிவதற்கு பெரிதும் சிரமப்பட்டன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த முறை இப்போது ஆரம்பித்து இனி அதிகம் பலப்புறப்போகின்ற இந்த எல்நினோ வந்து சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் நோர்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காவை ஏற்கனவே கடுமையாக பாதித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய இந்த 9 நாடுகள் இந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமான ஜூன் தொடக்கம் ஆகஸ்ட் மாத காலகட்டத்தை அனுபவித்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் பனாமா கனலின் ஊடான அந்த போக்குவரத்து வந்து இன்னமும் அதிகம் பாதிக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுகின்றன. 10:56 ஆகியிருக்கின்றது.

காலை 11:03 இஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-842-4212 இஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை அதிகரிக்கின்றது என்று சொல்லி கவலைப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி நாளை வர காத்திருக்கின்றது. 9% விலை குறைவு நாளைக்கு ஏற்படும் என்பது தொடர்பாக இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே செப்டம்பர் 18 இன்றிலும் பார்க்க 9% குறைந்த விலையில் நாங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லாத முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதை சந்திக்கின்றோம். இப்போது 17 வெப்பநிலை, 17 உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வாக 23 இருக்கும். 26°C கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவில் 15-14°C இரவின் உணர்நிலையாகவும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இரவு 7:24 சூரியாஸ்த எதிர்வு கூறப்படுகின்றது. முகிலையும் வெளிச்சத்தையும் தான் நாங்கள் இன்று தொடர்ந்து காண போகின்றோம். பிற்பகல் வேளையில் 3 பிறகு சற்று அதிகமான வெளிச்சத்துக்கான நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. கோடைக்காலத்தின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். நாளைக்கு வந்து நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமையை பார்த்தால் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். பிரதானமாக வெயில் தான் இருக்கும். 21 வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். இந்த சமர் சீசனின் இறுதி வார இறுதி வரப்போகின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பொறுத்தளவில் வெப்பநிலை சற்று குறைந்த நிலைதான் இருக்கும். சனிக்கிழமை வந்து 17 வெப்பநிலை இருக்கும். 16 தான் உணரப்போகின்றோம். வெளிச்சமும் முகிலும் அணைந்திருக்கப் போகின்றது சனிக்கிழமை பகல் வேளை. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சமும் இருக்கும், முகிலும் சற்று அதிகமாக தென்படலாம். 20 தான் வெப்பநிலை உயர்ந்து 20 உணரப்போகின்றோம். கோடையின் நிறைவான நாள் திங்கட்கிழமையை பார்த்தால் பிரதானமாக வெயிலோடு ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு முகிலும் வானத்தில் இருக்கும். 17 வெப்பநிலை, 17 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த செவ்வாய் ஃபால் சீசனின் ஆரம்ப நாளாக இருக்கும். இந்த முறை செப்டம்பர் 22 16 தான் வெப்பநிலை, 15 உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். புதன்கிழமை தான் மழை துருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் இப்போது சொல்லப்படுகின்றன. அடுத்த வாரம் ஃபால் சீசன் ஆரம்பித்திருக்கின்ற அந்த காலப்பகுதி என்று சொல்லி பார்த்தால் வார நாட்களில் வெப்பநிலை வந்து 20 குறைவாகத்தான் இருக்கும். உடல்நிலையும் 20 குறைவாகத்தான் இருக்கப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களையும் இப்போது பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் சவுதி அரேபியா நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இஸ்லாமின் புனித நகரமான மெக்கா அதற்கு அருகே ஒரு ஆளில்லா ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்திருப்பதை தொடர்ந்து யமனில் இருந்து இயங்கக்கூடிய ஹூத்திஸ் கிளர்ச்சி குழு மீதான கண்டனம் வந்து இஸ்லாமிய உலகில் அதிகம் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு முக்கியமான விடயமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹூத்திஸ் கிளர்ச்சி குழு வந்து இந்த மெக்கா நகரத்தை குறிவைத்ததாகத்தான் சவுதி அரேபியாவின் படை தளபதி ஒருவர் குற்றச்சாட்டொன்றையும் கூட சுமத்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தில் இந்த ஹூத்திஸ் வந்து மெக்காவை குறிவைப்பது இதுதான் முதல் தடவை என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த புனித தலத்தின் பாதுகாப்பு வந்து ஒரு ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அவர் குறிப்பிட்டிருப்பதை இங்கு சொல்லலாம். இந்த புனித தலத்தின் பாதுகாப்பு வந்து ஒரு ரெட் லைன் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார், ஒரு சிவப்பு கோடு என்று சொல்லியும். எனவே இந்த நகரத்தை குறிவைக்கக்கூடிய அந்த யமன் கிளர்ச்சி குழு ஹூத்திஸுக்கு எதிராக நாங்கள் தேவையான மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்போம், அதற்கு வந்து சவுதி அரேபியா தயங்கப் போவதில்லை என்று சொல்லியும் அந்த அதிகாரி இந்த தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. அதே நேரம் ஹூத்திஸ் என்று சொல்லி பார்த்தால் இவர்கள் வந்து இந்த ஷியா முஸ்லீம் அந்த இஸ்லாத்தின் ஜெய்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிளையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களாம். அவர்களுக்கும் இந்த மெக்கா வந்து ஒரு புனித நகரமாகத்தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை ஹூத்தி கிளர்ச்சி குழுவினர் மறுத்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் வந்து இந்த மெக்காவில் இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய சவுதியின் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் மிலிட்டரி பேசஸை தான் குறிவைக்கின்றோம். இந்த புனித நகரை நாங்கள் எப்போதும் குறிவைக்கவில்லை என்று சொல்லியும் ஹூத்தி கிளர்ச்சி குழுவின் பேச்சாளர் ஒரு மறுப்பறிக்கையை நேற்று புதன்கிழமை வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இருந்தாலும் கூட இஸ்லாமிய உலகில் வந்து இப்போது இந்த கிளர்ச்சி குழுவுக்கு எதிரான கண்டனங்கள் பல வெளியிடப்பட்டிருப்பதையும் இன்று காண முடிகின்றது. 11:08 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

நிமிடம் சரி, நம் கொஞ்ச நாட்களில் நாங்கள் முக்கியமான ஒரு மாற்றத்திற்குள் நுழையே இருக்கின்றோம். ரேடியோ நாட் த ஃபால் சீசன் அரைவ்ஸ் நெக்ஸ்ட் வீக் என்பதைத்தான் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ஆட்டம் மந்த்ஸுக்குள்ளே நுழைகின்ற போது பல விடயங்களை நினைவில் கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும். ஆஃபிஷியலி நாங்கள் இந்த ஃபால் சீசனை வரவேற்பது இந்த முறை செப்டம்பர் 22 அன்றைக்குத்தான் இந்த ஆட்டம்னல் ஈக்கோனாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு நடக்கின்றது. அன்றைக்கு வந்து எங்களது சூரியன் வந்து பூமியின் இந்த செலஷியல் எக்குவேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய வானியல் பூமத்திய ரேகைக்கு நேர் மேலே கடந்து செல்ல இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸோடு தான் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த இலையுதிர் காலத்தை ஆரம்பிக்கக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இலை உதிர் காலம், ஆனால் அதே வேளையில் தெற்கு அரை கோளத்தில் இலை துளிர்காலமாக அது உணரப்படும் என்பதையும் நாங்கள் வழக்கம் போல தான் தெரிந்து வைத்திருக்கின்றோம். வழக்கமாக செப்டம்பர் 21 அல்லது 22 23 ஆக இந்த திகதிகள் வந்து சற்று மாறலாம் என்பதையும் இங்கு சொல்லலாம். மீடியோலஜிக்கல் ஃபால் ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றது. வானியலாளர்கள் காலநிலை வல்லுநர்களுக்கு அவர்கள் செப்டம்பர் 1 நவம்பர் 30 வரை நீடிக்கக்கூடிய அந்த 3 காலம்தான் மீடியோலஜிக்கல் ஃபாலாக அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க திகதிகளில் அந்த பருவ காலத்தை தீர்மானிப்பதன் காரணமாக அவர்கள் வந்து இந்த வானிலை தொடர்பான அந்த பதிவுகளை சரியாக கண்காணிப்பதை அவர்கள் உறுதிப்படுத்தலாம். அதே நேரம் இந்த பருவகால வெப்பநிலைகள், பருவகால மாற்றங்கள் அவற்றின் ஒப்பீடுகளையும் கூட எளிமையாக அல்லது இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி மீடியோலஜிக்கல் அந்த சீசன்ஸின் மூலமாக, ஆனால் நாங்கள் வானியல் ரீதியாக அந்த இலை உதிர் காலத்தை எதிர்வரும் செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமைதான் நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். நிறைய மாற்றங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது எங்களுக்கு தென்படுகின்றன. சுற்றுச்சூழலில் இலைகள் உதிர தொடங்கி இருக்கின்றன. காலை இரவு பொழுதில் மெல்லிய குளிர்மையான நாட்கள் நிலைமைகள் வருகின்றன. மற்றும் இந்த வெவ்வேறு விடயங்கள் இங்கு முக்கியத்துவம் பெறும். இந்த பம்ப்கின் ஃபெஸ்டிவல்ஸ் போன்றவை வந்து நிறைய முக்கியத்துவம் பெறப்போகின்றன. எனவே ஒரு புதிய பருவ மாற்றத்தின் வெளிப்படையான அறிகுறிகள் வந்து இப்போது தென்பட தொடங்குகின்றன. கோடை இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிக்கும் என்று சொன்னாலும் இப்போதே மாற்றங்களை வெளியில் நாங்கள் கொஞ்சம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையில் இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இங்கு நினைவுபடுத்துகின்றார்கள் காலநிலை வல்லுநர்கள். டே லைட் அவர்ஸ் வந்து விரைவாக குறையப் போகின்றது என்பதைத்தான் இங்கு இன்னும் ஒரு ஞாபகப்படுத்தலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலையுதிர் காலத்தின் முதல் நாளிலிருந்து அந்த குளிர்காலத்தின் முதல் நாள் வரை பகல் நேரத்தின் அளவு வந்து 12:08 வரும் 9:27 சராசரியாக குறையும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஃபால் சீசனின் முதல் நாளிலிருந்து விண்டரின் முதல் நாள் வரைக்கும் தான் இந்த டே லைட் அவர்ஸ் வந்து 12:08 வரும் ஒரு 9:27 அது குறையப் போகின்றது. எனவே காலை பொழுதில் மற்றும் இரவு பொழுதில் அதிக இருட்டை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை மாற்றங்கள் வருகின்றன. அதே நேரம் எங்களது நேர மாற்றத்தையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த முறை வந்து இந்த ஃபால் சீசனில் எங்களுக்கு தரப்பட போகின்ற அந்த ஒரு நேர மாற்றம் வந்து நவம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு நாங்கள் இப்போதே தயாராகி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் எங்களை இந்த குளிருக்கு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலப்பகுதியாகவும் கூட இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றார்கள். ஏனென்றால் வெப்பநிலை வந்து சடுதியான மாற்றத்திற்கு உட்படும். ஃபால் வந்து ஒரு டிரான்சிஷனல் சீசன் லீடிங் இன் டு த விண்டர் என்பது எல்லோருக்கும் தெரியும். விண்டருக்குள்ளே எங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாற்றத்திற்குரிய காலப்பகுதியாக இருக்கும். எனவே குறிப்பிடத்தக்க வகையில் அந்த வெப்பநிலை வீழ்ச்சியை நாங்கள் அவதானிக்கலாம். அவரேஜ் டே டைம் ஹைஸ் வந்து மிக மிக குறைவாகத்தான் இனி இருக்கப் போகின்றது. சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை நாங்கள் வரும் நாட்களில் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு சில இடங்களின் தரவுகள் வந்து இங்கு சராசரியாக இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. அல்பர்டாவின் எட்மண்டன் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் செப்டம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்கான அந்த வெப்பநிலை வீழ்ச்சி 16 டிகிரி
செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. செப்டம்பர் மாதத்தில் அங்கு வந்து ஒரு நாளில் அதி உச்ச வெப்பநிலையாக ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இருந்தால் நவம்பர் மாதத்தில் அது வந்து -5.2 ஆக மாற்றம் பெறும் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 16 டிகிரி செல்சியஸ் வித்தியாசம் வந்து இந்த 2 மாதங்களுக்குட்பட்ட அந்த காலப்பகுதியில் இருக்க போகின்றதான் வெப்பநிலையை பொறுத்தளவில். எனவே நாங்கள் இப்போது டர்னோவுக்கு வரலாம். ஒன்டாரியோவின் டர்னோவை பொறுத்தளவில் அது வந்து 13 டிகிரி செல்சியஸ் மாற்றமாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். செப்டம்பருக்கும் நவம்பருக்கும் இடையிலான அந்த வெப்பநிலை வீழ்ச்சி நியூஃபவுண்ட்லேண்ட் அங்கே இருக்கக்கூடிய சென்ட் ஜோன்ஸில் வந்து அது ஒரு 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்பதும் கூட இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே டே லைட் வந்து குறைந்து அதிக இருட்டான நிலைமைகள் அதிகம் வரப்போகின்ற இந்த நேரத்தில் வந்து வைட்டமின் டி தொடர்பான ஒரு கவனம் எங்களிடம் இருக்க வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி அந்த எக்ஸ்போஷர் வந்து குறைகின்ற போது இயற்கையாக நாங்கள் வைட்டமின் டியை உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மையை வந்து கொஞ்சம் இழக்கின்றோம். எனவே இந்த சப்ளிமெண்ட்ஸின் மூலமாக கொஞ்சம் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது என்பதையும் இங்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த குறைந்த பகல் நேரத்தை சமாளிப்பதற்கு பலருக்கு வந்து கொஞ்சம் கடினமானதாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் ஒரு மனச்சோர்வுக்கும் கூட அவர்கள் உட்படலாம். எனவே அதுக்கெல்லாமே நாங்கள் இப்போதே தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாற்றங்களை வந்து இயல்பாக ஏற்றுக்கொண்டு அந்த மனநிலையை தரக்கூடிய இறுக்கத்திலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்துகின்றார்கள். 11:27 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business Vaithirupor Mettum Business RMBPorukane. Business loan and business line of credit.
5: 10% downudan. Commercial mortgage.
3: Ilavasa Aalosanikalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய புரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: The station with the best music.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க் மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599
8: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742 6478910742
9: Easy tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:48 ஆகி இருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஹாரப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியின் கிழக்காக இன்று வியாழக்கிழமை காலை ஒரு பூமி அதிர்வு ஒன்று பதிவாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்களை இப்போது காண முடிகின்றது. இதே மாதிரியான ஒரு செய்தியை நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கேட்டோமே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். செவ்வாய்க்கிழமையும் கூட பிரிட்டிஷ் கொலம்பியாவின் இன்னும் ஒரு இடத்தில், உக்குலேலே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில், அந்த இடத்திலிருந்து தெற்காக 3.8 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வு பதிவாகியிருந்தது இந்த வாரத்தில். எனவே அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களில் நிகழக்கூடிய இரண்டாவது சற்று உணரத்தக்க அதிர்வாக இன்றைய அதிர்வு இப்போது சற்று முன்னர் பதிவாகியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்து 3.7 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வைத்தான் பிசியின் ஹரப் என்ற பகுதியில் இருந்து கிழக்காக இருக்கக்கூடிய ஒரு சிறிய இடம் வந்து சந்தித்திருக்கின்றமை தொடர்பான அந்த தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு இடங்களில் காணப்படக்கூடிய அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் லேசான ஒரு அதிர்வை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். சேதம் எதுவுமே ஏற்படவில்லை, அதன் மூலமான அந்த காயங்களும் ரிப்போர்ட் பண்ணப்படவில்லை என்பது தொடர்பான மகிழ்ச்சியான தகவலையும் கூட பகிர்ந்திருக்கிறார்கள். அதே நேரம் சுனாமி தொடர்பான அபாயமும் கூட அங்கு இல்லை என்பது தொடர்பாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எர்த்குவேக்ஸ் கனடா முதல்கட்டமாக அந்த பூமி அதிர்வு தொடர்பான தகவலை வெளியிட்ட போது அது 4.0 மேக்னிடியூட் அளவிலான அதிர்வு என்று சொல்லித்தான் நாம் அறிவித்திருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கின்ற மேலதிகமான ஆய்வுகளின் அடிப்படையில் 3.7 மேக்னிடியூட் அளவிலான பூமி அதிர்வு என்று சொல்லி அதன் அந்த ஒரு அளவீடு சற்று குறைக்கப்பட்டதாகவும் கூட இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஹாரப் அல்லது ப்ரோக்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை பொழுதில் 5:31 அந்த பூமி அதிர்வு அங்கு பதிவாகி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இன்றைய தினம் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நிலநடுக்கங்களும் சேதத்தையோ அல்லது சுனாமி அச்சுறுத்தலையோ ஏற்படுத்தவில்லை என்று சொன்னாலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு அவசர கால தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அவசியத்தை தான் இந்த இரண்டு சம்பவங்களும் கூட எங்களுக்கு உணர்த்துவதாகவும் இப்போதைய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். கனடாவின் பசிபிக் கரையோரம் அந்த பகுதிதான் கனடாவிலேயே அதிக நிலநடுக்க அபாயம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் கனடாவின் வந்து ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் கனடா அதன் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த பகுதி ஒவ்வொரு வருடத்திலும் 1000 அதிகமான பூமி அதிர்வுகளை சந்திக்கின்றது என்று சொல்லி அதில் ஒரு சில அதிர்வுகள் தான் உணரப்படத்தக்க அளவுக்கு சற்று பெரிய அதிர்வுகளாக இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இப்போது பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தியோடு நாங்களும் நேற்று இன்று நாளை நிறைவுக்கு கொண்டு வர போகின்றோம். 19 இப்போதைய வெப்பநிலை 20°C நாங்கள் உணர்கின்றோம். இப்போது கொஞ்சம் வெளிச்சம் அதிகம் தென்பட தொடங்கியிருக்கிறது. முகில் கூட்டங்கள் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காண தொடங்கியிருக்கின்றோம். 23 வெப்பநிலை உயர்ந்து 26 உணரக்கூடியதாக இருக்கும். இரவில் 15-14°C உணரப்படும் வெளிச்சமும் முகிலும். இனி தொடர்ந்து சூரியன் மறைகின்ற 7:24 வரைக்குமே நிறைந்திருக்கப் போகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய நாள் தொடர்பாக எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றம் நாளைக்கு இருக்கும். 9% விலை வீழ்ச்சி எதிர்வு கூறப்படுகின்றது என்பதையும் கூறிக்கொண்டு இதுவரை நிரம்பும் இன்றைய வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 4163332989. Some conditions may apply.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 17 2026 ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்கிறப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யணும் சொன்னால் முடியும். அதேவேளையில் பிரதி மாத தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையை பார்த்து விடலாம். வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் மேகமூட்டமும் அதை உள்ள வெளிச்சமும் இருக்கின்றது. 24 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். பிரதானமாக வெளிச்சம் இருக்கின்ற பொழுதாகத்தான் இன்றைய நாள் இருக்கப் போகிறது. அதே போன்று நாளைக்கும் அவ்வாறு தான் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் வெப்பநிலை 21 இருக்கப் போகின்றது. ஏ என்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், எரிபொருள் விலை நீட்டிலிருந்து இன்றைக்கு வந்து ஒரு 6% உயர்வடைந்திருந்தது தான். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இன்று நள்ளிரவுக்கு பின்னர் நேற்று சொல்லியிருந்தார்கள் என்னன்னு சொன்னால், இன்று நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு 6% அல்ல 7% வந்து உயர்வடையில்லாம், அதை குறைவடையலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தால் 9% குறைவடைய இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதையும் எரிபொருள் நிரப்பிருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள முடியும். நள்ளிரவுக்கு பின்னர் 9% எரிபொருள் விலை ஜிடிஏ பகுதியிலே குறைவடைய இருக்கின்றது. ஆனால் இது நிலையாக இருக்குமான்னு சொன்னால் அதுதான் இல்லை, மாற்றமடையலாம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிந்தவர்கள் நீங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம். இன்றைக்கு சிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அக்டோபர் 26ஆம் தேதி முனிசிபல் எலெக்ஷன் இடம்பெற இருக்கின்றது தெரிந்த விஷயம். இதற்கு வந்து நீங்கள் அஞ்சல் மூலம், அதாவது தபால் மூலம் வாக்களிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கான ரிக்வெஸ்டை வந்து நீங்கள் செய்து கொள்வதற்கான நிறைவு நாள் செப்டம்பர் 24ஆம் தேதியாக இருக்கின்றது. செப்டம்பர் 24 மாலை 4:30 வரைக்கும் நீங்கள் இந்த ரிக்வெஸ்டை செய்து கொள்ள முடியும், நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்க விரும்பினால் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். toronto.ca/elections அப்படின்ட்டு போனீங்கண்டா இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் சிட்டி ஞாபகம் படுத்திருக்கின்றது. toronto.ca/elections அப்படி என்று போனீங்கன்னா டொரண்டோ வாசிகள் வந்து இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், 911 லைன்ஸில் வந்து நேற்று நள்ளிரவு கடந்த நிலையிலே அவுட்டேஜஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டாரியோ மாகாணத்தில் ஏராளமான இடங்கள், இதில் வந்து ட்ரோனோ, பீல், யோக், நயக்ரா, டூரம் போன்ற இடங்களில், அதே போன்று ஆண்டாரியோவை தாண்டியும் இன்னும் 2 இடங்களில் இந்த அவுட்டேஜஸ் இருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நோவாஸ்கோஷியா மற்றும் குபெக் போன்ற இடங்களில் கூட இது இருந்திருக்கின்றது. இதுவரைக்கும் சரியாக என்ன காரணம் என்று சொல்லி தெரிவிக்கப்படவில்லை இந்த சேவை இடைநிறுத்தத்துக்கு. ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது தொடர்பான விவரங்கள் தங்களுக்கு தெரிந்தவுடன் உடனடியாக அது பகிரப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ட்ரோனோ போலீஸாரும் கூறியிருந்தார்கள், தங்களுடைய 911 எமர்ஜென்சி லைன் வந்து வேலை செய்யாததன் அடிப்படையிலே ஒரு எமர்ஜென்சிக்கு நாங்கள் அதுக்கு கால் பண்ணோம், அவங்களுக்கு எமர்ஜென்சி வந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன். முதல் தடவையாக நாங்களும் எப்படி கால் பெறுகின்றோம், 911 அழைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்ததால் நீங்கள் வந்து லோக்கல் போலீஸுக்கு வந்து கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் ஒரு 6 மணியளவிலே மீளவும் அநேகமான இடங்களுக்கு வந்து அந்த சேவைகள் வந்து சரி செய்யப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. இப்போது எல்லா இடங்களும் வந்து பேக்கப் பண்ணப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ரிஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறதாம். இப்போது நீங்கள் 911 அவசரங்களுக்கு அழைக்க முடியும், போலீஸாருக்கோ, ஃபயருக்கோ, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ, அதே போன்று நான் எமர்ஜென்சிக்கு தங்களுடைய வழக்கமான போலீஸ் நம்பருக்கு அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து 911 நடைபெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த சேவை வந்து அழைக்க முடியாமல் இருந்திருக்கின்றது, அதற்கு பின்னர் தான் அது சரி செய்யப்பட்டிருக்கின்றது. 12:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School, Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

பன்னிரண்டு மணி 25 நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டிஃப், அதாவது டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வியாழன் 10ஆம் தேதி ஆரம்பித்திருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி வரை 11 நாட்கள் இடம்பெற இருக்கின்றன. இன்றைக்கு 8வது நாள் நிகழ்விலே வந்து இது ஹட்சன் வில்லியம்ஸ் டேயாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இவர் யார் அப்படி என்று சொன்னால், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஹெலோனாவில் பிறந்த ஒரு ஆக்டர் தான் ஹட்சன் வில்லியம்ஸ். இவர் வந்து 2 நிகழ்ச்சிகளில் இன்றைய நாள் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். ஒன்று வந்து குவெஷ்சன் அண்ட் ஆன்சர் நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. பிற்பகலில் ஸ்டேஜ் ஷோவாக இது இடம்பெறப் போகின்றதாம். அதற்கு பின்னர் மாலை வேளையிலே ஒரு புதிய தொலைக்காட்சி தொடர், யாகா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தொடரினுடைய 2 அத்தியாயங்கள் திரையிடப்பட இருக்கின்றது. இதிலே வந்து இவருடைய கேரியன் மாஸ் நோவா ட்ரீட் கிளாக் பேக்கோ ஆகியோர் இணைந்து நடித்திருக்கிறார்களாம். இதிலே பாபா யாகா புராணத்தினுடைய ஒரு நவீன மறு விளக்கமாக இந்த தொடர் அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதிலும் இவர் கலந்து கொள்ள போகின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 12:26 வாட்ஸ்அப் டொராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கனடிய பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படும் யோசனையை வரவேற்றுள்ளார். ஐரோப்பாவுடனான மேலும் நெருக்கமான உறவுகளிற்கு பெரும்பான்மையான கனடிய மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பதை சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பிப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மாக்கானி, இந்த இலக்கு குறித்த விவாதம் கனடிய பாராளுமன்றில் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கு அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என்றும், அனைத்து அரசியல் நகர்வுகளுக்குமான இறுதி தீர்ப்புகளையும் மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களின் பிரச்சினைகளுக்காக போராட்டங்களை நடத்தாமல் தமக்கு நெருக்கடிகள் வரும்போது மாத்திரமே இலங்கையின் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக முன்னிலை சோசலிச கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க மதுரை மீனாட்சியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலமாக இடம்பெற்றுள்ளது. 17 ஆண்டுகளின் பின்னர் இடம்பெற்ற இந்த குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் தமிழில் திருமுறை பாடல்களை பாட நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் ஆன்மீகம், கலை, பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றின் பெருமைகளை 100 ஆண்டுகளை கடந்தும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பறைசாற்றி நிற்பதாக முதலமைச்சர் விஜய் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
7: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
2: FM 102.7 EastFM.ca.

12:43 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரௌண்டாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், பீல் ரீஜனல் போலீஸாரோடு இணைந்து நடத்தப்பட்ட விசாரணையிலே வந்து மிசிசாகாவில் ஏராளமான வாகனங்கள், அது சும்மா இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் வந்து 71 வாகனங்களை வந்து உடைத்து அதில் இருந்த அதற்குள்ளே இருந்த பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் திருடிய ஒரு நபர் தான் இப்போது கைது செய்யப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறார்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக செப்டம்பர் 3-6 தேதிகளில் அதிகாலை வேளைகளில் நடைபெற்றிருந்தது இந்த கொள்ளை சம்பவங்கள்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏராளமானோர் வந்து தங்களுடைய வாகனங்கள் நல்ல வழியாக திருடப்படவில்லையா அவ்வாகனங்கள், ஆனால் வாகனங்களுக்குள் இருந்த பொருட்கள் வந்து திருடப்பட்டிருக்கின்றன. வாகனங்களும் இதனால் சேதமடைந்ததால் அதன் ஓனர்ஸுக்கு வந்து ஏராளமான செலவினங்கள் அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த நபர் யார் அப்படி என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு நபராம், கோரி லோடன் என்று சொல்லப்படுகின்ற 34 வயதான நபர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவருக்கு தான் இப்போது ஏராளமான சார்ஜஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. 71 இந்த வாகன உடைத்தல் சம்பவங்களோடு இவர் தொடர்பு பட்டிருக்கின்றார். அந்த 2 நாட்களில் மாத்திரம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே போலீசார் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார்கள். இந்த கொள்ளை சம்பவங்களுக்கும் அதே போன்று ஹோல்டன், டொரண்டோ, யோர்க் ரீஜன், வாடலூர் ரீஜன் போன்ற பகுதிகளில் ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கொள்ளை சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதோடு தாங்கள் இப்போது ஜிடிஏ முழுவதிலும் இவ்வாறு இவர் இதோடு ஏதாவது இந்த சம்பவங்களோடு தொடர்பு பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விசாரணைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று சொல்லி பீல் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 12:45 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

நேரம் 12:59 இருக்கின்றது. 1 மணியாய் கொண்டிருக்கின்றது. சரிந்த நேரத்தில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 23 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. சூரிய வெளிச்சத்தை நாங்கள் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 24 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளையும் சூரிய வெளிச்சம் இருக்கும். 21 அதிகூடிய வெப்பநிலை. எரிபொருள் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு அதேபோன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாழலாம். eastfm.ca செல்வதன் மூலம் கூட இலக்குவாக நீங்கள் ஆப்பினை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆப் ஸ்டோர்ஸிலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதேவேளையில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி. ஏஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அதே போன்று இமெயிலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

6:05 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கெனடிய பிரதமர் யூரோப்புக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி தெரியும். இந்த நேரத்திலே வந்து இன்று காலை பிரான்சினுடைய ஸ்டாஸ்பர்க் அந்த இடத்தில் இருக்கின்ற ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே வந்து எங்களுடைய கெனடிய பிரதமர் வந்து உரையாற்றி இருக்கின்றார். குறிப்பாக வந்து செயற்கை நுண்ணறிவு AI, அதே போன்ற கிரிட்டிக்கல் மினரல்ஸ், டிஃபென்ஸ், பாதுகாப்பு போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு வலுவான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பாக அவர் உரையாற்றி இருக்கின்றார். அதே வேளையிலே தான் எதை முன்மொழியவில்லை அப்படின்னு சொல்லி அதிலும் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். அதாவது நான் ஒரு வல்லரசு போட்டியாளராக மாறுவதற்கு மூன்றாவது அணி ஒன்றை முன்மொழியவில்லை, ஆனால் அதற்கு பதிலாக வந்து சிறந்த பண்புகளோடு செயற்படுவதற்காக மட்டுமே முன்மொழிகின்றேன் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதே போன்று கனடாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான ஆழமான ஒத்துழைப்பு, வர்த்தகம் இப்படின்னு சொல்லி அவற்றையும் வந்து அவர் வரவேற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையிலே இவருடைய அந்த பேச்சுக்கு வந்து ஏராளமானோர் வந்து அங்கே குழுமியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இவருடைய பேச்சு நிறைவடைந்த பின்னர் 791 உறுப்பினர்கள் அந்த அவையிலே இருந்திருக்கின்றார்கள். எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்களாம், கைதட்டினார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து யாரோ ஒருவர் USA அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருந்தாராம், ஆனால் மாகாணி அவர்கள் அதை கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யூஎஸ்ஏன்னு சொன்னவருக்கு வந்து தங்களுடைய சகாக்களிடமிருந்து ஒரு அவங்க மாறிய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் பிரைம் மினிஸ்டர், கெனடிய பிரைம் மினிஸ்டருடைய பேச்சுக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவருடைய ஒரு பேச்சுக்கு வந்து இவ்வாறான ஒரு வரவேற்பு கிடைத்திருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இதுக்கிடையிலே வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இவர் பேசிய இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போன்று ஐரோப்பாவோடு தாங்களும் ஒரு நெருக்கமான உறவுகளுக்கு வந்து உறவுகளை வளர்த்து கொள்வதற்கு அநேகமாக கெனடிய மக்கள் ஆதரவளிப்பார்கள் அப்படி என்று சொல்லி நான் நம்புகின்றேன் என்று சொன்னால், அண்மையிலே வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் அதைத்தான் காண்பித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இருந்தாலும் இது தொடர்பான ஒரு விவாதம் கெனடிய பாராளுமன்றத்தில் நடத்தப்பட இருக்கின்றது. அதிலே வந்து வாக்கெடுப்பும் மேற்கொள்ளப்படும். அதற்கு பின்னர் வந்து நாங்கள் இது தொடர்பாக முடிவெடுப்போம் அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். 1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4162104624862124. சம் கண்டிஷன் அப்ளை.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: பாட்டுக்கரு பண்பலை. 102.7

1:19 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரேஸ். ஆப்பலோ யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வெப்சைட் சென்ட்ரல் பார்க்வே கப்ரேஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 1:20 சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த டே லைட் டைம் சேவிங், இது வந்து சம்மரில் பொதுவாக இடம்பெறும். அதாவது எங்களுக்கு வந்து மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இந்த விடயம் நடைபெறும். 1 நேரம் முன்கூட்டியே வந்து அதாவது முன்னோக்கி நகர்த்தப்படும். அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதத்தில் முதல் வீக்கெண்டில் வந்து மீளவும் அந்த டைம் வந்து வளமையான நேரத்துக்கு மாற்றப்படும் எண்டிங் அப்படி என்று சொல்லி. ஆனால் இதுக்கு வந்து இப்படி எங்களுக்கு 2 தடவைகள் நேர மாற்றம் தேவையில்லை அப்படி என்று சொல்லி பல இடங்களில் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இதை நிறுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்டாரியோவில் கூட அப்படியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதை நடைமுறைக்கு வருவதற்கும் பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்திலே வந்து இப்போது கனடாவிலே இன்னும் ஒரு பகுதியும் வந்து இந்த டேலைட் சேவிங் டைமில் வந்து, அதாவது இனிமேல் இந்த 2 தடவைகள் நேர மாற்றம் இருக்காதாம், ஒரே டைமில் வந்து ஃபிக்ஸ் ஆக போகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் மனிடோபா மாகாணம் தான். மனிடோபா மாகாணம் இப்போ சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் இந்த ஆண்டோடு இனிமேல் இந்த 2 தடவைகள் நேர மாற்றத்தை கொண்டு வரப்போவதில்லை, தாங்கள் டேலைட் சேவிங் டைம்லேயே வந்து தொடர்ந்து இருக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதனுடைய பிரீமியர் வாப் நியூ இவர் இன்றைக்கு இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். தங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இனி தொடர்ச்சியாக இருக்க போகிறது, டேலைட் சேவிங்கை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுகின்றோம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். நவம்பர் 1 இருந்து இது இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே வந்து சஸ்கச்சுவான், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா, யூகான் போன்ற இடங்களில் கூட இப்படி இந்த நேர மாற்றம் அங்கே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படுவது விரோதமானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கெட்ட நோக்கங்களுடன் இவ்விடயத்தை முன்னெடுத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது மிக கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அவர் அச்சுறுத்தியுள்ளார். கனடா ஒரு மோசமான வர்த்தக பங்காளி எனவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதை கனேடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணியில் இணைந்துள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் மக்கள் ஆதரவு தமக்கு உள்ளதாக வீரவசனம் பேசுவதை நிறுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளார்களே தவிர கூட்டணியின் பின்னர் இணைந்து கொண்ட கட்சிகளுக்கு அல்லவென அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குழப்பமான நிலைப்பாடெனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கண்டுள்ள உறுதித்தன்மையை பயன்படுத்தி நாட்டினை மாற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் உறுதியடைந்துள்ளதை வரவேற்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அந்த உறுதித்தன்மையை தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் இச்சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: VG Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 4378607002
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: இஸ் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 45 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து நாங்கள் பேருந்தை பற்றி இல்லை விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், டிம் ஹார்டன் லவர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் விமானத்தில் செல்லும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே இந்த டிம் காஃபி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போது ஒரு ஃப்ளைட்டோடு, அதாவது ஒரு ஏர்லைன்ஸோடு வந்து டிம் வந்து கை கோர்த்திருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றது. கிளியர் பண்ணப்பட்டிருக்கிறது டேக் ஆஃபுக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். நவம்பர் 30 தேதியிலிருந்து இந்த சம்பவம். நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் இதை பெறலாம் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட்ஜெட்டோடு டீமாக பண்ணியிருக்கின்றது டிம் ஹார்டன்ஸ். இதன் அடிப்படையிலே தான் இந்த நவம்பர் 30 தேதியிலிருந்து நீங்கள் வெஸ்ட்ஜெட் ஃப்ளைட்ஸில் வந்து டிம் ஹார்டன் காஃபிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து ஃப்ளைட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி பெயரும் வைத்திருக்கிறார்கள் இந்த டீம் அப்புக்கு. தங்களுடைய குரூ வந்து இந்த ஃப்ளைட்டில் அந்த உயரமான இடத்துல இருந்து நீங்கள் சுவையாக இந்த டிம்மை வந்து பருகுவதற்கு தாங்கள் அதற்கேற்ற வகையில் வந்து உழைத்து வருகின்றோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு பின்னர் வந்து ஒரு லோயல்டி

ப்ரோக்ராம் கொலாபரேஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போது வெஸ்டில் போகிறவங்களுக்கு வந்து இந்த டிம்மை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்காது. என்னென்றால் டிம் காஃபி அங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே வழியில் வெளிநாட்டவர்களிடையும் இந்த டிம்மினுடைய தயாரிப்புகள் எங்களுடைய கனேடியன் சொந்த மேடானது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய வரவேற்பு இருக்கின்றது. இப்போது அவர்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்காப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 camsonics.com
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள்

2:01 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே 24 டிகிரியாக இருக்கின்றது பொது வெப்பநிலை. சூரிய வெளிச்சமாக அமைந்திருக்கின்றது. அதே வழியில் ஒரு சில இடங்களில் வந்து 4 மணி அளவில் ஒரு மிருதுவான மழை தூறலுக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்க போகிறது. 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை தான் கொஞ்சம் ஒப்பீட்டளவில் குறைவு அப்படின்னு சொல்லலாம். 18 இருக்கின்றது வெப்பநிலை. இருந்தாலும் சிறந்த ஒரு காலநிலை தான். கொஞ்சம் ஏசி போட்ட மாதிரி இருக்கும், ஏசியை கூட்டி போட்ட மாதிரி இருக்கும். சரி, அதே வேளையிலே எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி செல்லுன்னு உங்களுக்கு இருக்கும். அதாவது 9% நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடியே இருக்கின்றது. நீங்களும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு eastfm ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதனுடன் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழலாம். eastfm.ca செல்வதன் மூலம் கூட நீங்கள் அங்கேயும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி இலகுவாக இருக்கின்றது. பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மாழலாம். ஏஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஏஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

0: 2:09 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கோரிங்கில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை நீங்கள் $630,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினையோ பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கு பொருத்தமான காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அரசாங்கங்களால் கூட புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HS2 வேற்றம் தரப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கோரிங்கில் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $630,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சன் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. இந்த கட்டுமானத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி பல்வேறுபட்ட வகையிலான டவுன் ஹோஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறவை இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் 2027 அல்லது 2028 நீங்கள் இந்த வீடுகளுக்கான க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு லட்சுமி கந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044. புதிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இவ்வாறு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை $630,000 பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டீடாச் வீடுகளில் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $910,000 நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். HS2 ரீபேட் இந்த விலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 10-foot சீலிங் இந்த வீடுகளில் கிடைக்கப்படுகிறது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ரிமீன் லோட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சுப்ரேர் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த டீடாச் வீடுகளுக்கு கிடைக்கப்படுகின்றன. அதே வழியில் நீங்கள் தற்போது வாழ்கின்ற இல்லத்தினை ஒரு பெரிய வீட்டுக்கு லக்ஸுரியான இல்லத்துக்கு அப்ளைட் பண்ணி கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்காக ஒப்பீட்டளவில் குறைவான விலைகளில் லக்ஸுரி ஃபினிஷோடு கூடிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் கிடைக்கப்படுகின்றன. 2500, 3000, 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பிக்கோரிங்கில் பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றிய விவரங்களுக்கும் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை நீங்கள் $630,000 என்று சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமி கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 416-888-8044.
0: 2:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த சைக்கிளிஸ்ட் அவர்கள் தொடர்பாக வாகன ஓட்டிகள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது இந்த சைக்கிள் ஓட்டிகள் செல்கையில் குறைந்தபட்சம் 1 மீட்டர் இடைவெளியாவது நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு 50 கிலோமீட்டர் பெர் வாகன அவர் என்ற வேகத்தில் செல்லும் போதே யாராவது இந்த சைக்கிள் ஓட்டிகளை வந்து ஹிட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் 10 தான் உயிர் பழிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. toronto.ca/watch4bikes அப்படின்னு போனீங்கன்னு அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றது. வயார்ட் ரயில் இது வந்து இந்த ஃபோல் சீசனில் தங்களுடைய சர்வீஸ் தொடர்பான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது. மக்களினுடைய பயணிகளினுடைய வலிமுக்கேற்ற வகையில் வந்து தாங்கள் மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஃபோல் சீசனில் சில ஏர்லி மார்னிங் ட்ரிப்ஸ் வந்து இது ஒட்டாவாலிருந்து டொரண்டோ வரையிலானது கேன்சல் பண்ணப்படுகின்றதாம். அதே போன்று 10 ரூட்ஸ் வந்து இது குவாக் சிட்டியிலிருந்து அவின்ஸ் ஹாரிடோர் ஊடாக வருகின்றது. இதிலும் மாற்றங்கள் இருக்க போகின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. October 25 641 அடாவாலிருந்து டொரண்டோ வரையிலானது கேன்சல் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். 2:13 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

2:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டெலாண்டஸ் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் 9,000 அதிகமானவர்களை கொண்ட யூனியன் இப்போது என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், அநேகமாக ஒரு வேலை நிறுத்தம் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். பிரம்டனில் இருக்கின்ற தங்களுடைய அசம்பிளி பிளான்ட்டை விற்பதற்கான ஒரு முயற்சியை ஸ்டெலாண்டஸ் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நிறுவனத்திற்கும் யூனிஃபருக்கும் இடையிலே வந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்தன. ஆனாலும் இன்னமும் அதற்கு பேச்சுவார்த்தை வந்து சரிவரவில்லை. இதன் அடிப்படையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11:59 முன்னர் வந்து அந்த டீல் வந்து நிறைவு பெறுவதற்கு முன்னர் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும், இல்லாவிட்டால் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே வந்து இன்னும் ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2023 பிரம்டனில் முடங்கி இருக்கின்ற இந்த ஆலையை வந்து பிளான்ட்டை இவர்கள் வந்து விற்பனை செய்வது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் ஸ்டெலாண்டஸ் நிறுவனம். சரி, இந்த நிலையில தான் ஏற்கனவே அது இன்னொரு விஷயத்தை கூறியிருந்ததாம். என்ன என்றால், இங்கிருந்து ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை வந்து தாங்கள் பணிக்கமர்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்ததாம். அது குறித்து நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி. சரி, இதோ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால், இப்போது நேற்றைய நாள் யூனியன் லீடர் அதே போன்று இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மெலனி ஜோலி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றாராம். என்ன சொன்னால், ஒரு பொட்டன்ஷியல் சேல் ஒன்றை நீங்கள் அது நடைபெறுவதாக இருந்தால் அதை தடுங்கள் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று ஸ்டெலாண்டஸ் நிறுவனம் அரசாங்கத்தோடு செய்து கொண்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதிலே இருக்கின்ற நிபந்தனைகளை வந்து மீறுகின்றதா அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தையும் தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றதா. அதேவேளையிலே மெலனி ஜோலி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் வந்து இந்த தொழிலாளர்களை வந்து பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியும், அதற்கான அதிகபட்ச அழுத்தத்தை வந்து நாங்கள் கொடுப்போம், அதே வேளையில் ஸ்டெலாண்டஸிடமிருந்து ஒரு புதிய ஒரு மாடல் ஒன்றை கூட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். 2:27 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: East FM தமிழ் செய்திகள்.

0: ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கனேடிய பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படும் யோசனையை வரவேற்றுள்ளார். ஐரோப்பாவுடனான மேலும் நெருக்கமான உறவுகளிற்கு பெரும்பான்மையான கனேடிய மக்கள் ஆதரவளிப்பாளர்கள் என்பதை சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பிப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மாக்கானி, இந்த இலக்கு குறித்த விவாதம் கனேடிய பாராளுமன்றில் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கும் அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என்றும், அனைத்து அரசியல் நகர்வுகளுக்கான இறுதி தீர்ப்புகளையும் மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களின் பிரச்சினைகளுக்காகவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு விளக்கம் அளிக்கவும், போராட்டங்களை நடத்தாமல் தமக்கு நெருக்கடிகள் வரும்போது மாத்திரமே இலங்கையின் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக முன்னிலை சோசலிச கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலமாக இடம்பெற்றுள்ளது. 17 ஆண்டுகளின் பின்னர் இடம்பெற்ற இந்த குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் தமிழில் திருமுறை பாடல்களை பாட நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் ஆன்மீகம், கலை, பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றின் பெருமைகளை நூற்றாண்டுகளை கடந்தும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பறைசாற்றி நிற்பதாக முதலமைச்சர் விஜய் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட லேட்டா பே பண்றாங்க அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டில இருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்ன்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் ஒன்னு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்ல 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்ப அது வந்து நீங்க 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்க டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்க அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க்யூ.
2: மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா.

0: 7882426 ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லக்மி ஹோம் சிங், 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: The station with the best music.
3: It's East FM.
4: Feel the power.
5: Feel the bass. 102.7 FM.

0: 2:48 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மேலும் வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: ஸ்பீக்கர் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனினை 630,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சங்கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கங்கள் கூட வழங்கி வருகின்றன. எனவே நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ள எண்ணினால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை சொந்தமாக எண்ணினால் உங்களுக்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி ஒரு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசனை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத டவுன் கோசனை பிக்கோரிங்கள் நீங்கள் 630,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுவேளையில் இந்த கட்டுமானத்தில் பல்வேறு வகைகளில் நீங்கள் டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். 4 கார்கள் பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை கூட இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களை கலையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. இது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் காணப்படுகின்றன. பிக்கோரிங்கில் ஒரு புத்தம்புதிய டீடாச் வீட்டினை நீங்கள் 910,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட் இந்த விலைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் 10-foot சீலிங் இந்த வீடுகளோடு கிடைக்கப்படுகின்றது. இந்த டீடாச் வீடுகளில் ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ரிவீல் லோட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவும் இந்த டீடாச் வீடுகளுக்கு கிடைக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி லக்ஸுரி பினிஷோடு கூடிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பிக்கோரிங்கில் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2,500, 3,000, 3,500 முதல் 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடுகளை பொறுத்தவரை 2027 அல்லது 2028 க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அலையுங்கள் லட்சங்கந்தசாமி. விவரங்களுக்கு 416-888-8044. பிக்கோரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை நீங்கள் 630,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 டாலர்ஸிலிருந்து இந்த கட்டுமானத்தில் பிக்கோரிங்கில் பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வளையங்கள் லட்சங்கந்தசாமி 2:50
0: சரி, இந்த வழியிலே ட்ரோனோ முனிசிபல் எலெக்ஷன்ஸுக்கான கேம்பெயின்ஸும், குறிப்பாக மீய தெரிவுகளுக்கான அந்த கேம்பெயின்ஸ் எல்லாம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது கேண்டிடேட்ஸினால். இந்த வேளையிலே வந்து இன்றைக்கு ஒலிவியா ஜோவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால், தான் வந்து ஒரு 4 திட்டம், 28 million டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து யூத் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன், தான் மீளவும் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதே போன்று பிராட்ஃபோர்ட் அவர்கள் இந்த சப்வேக்களில் வந்து பேரியர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவது தொடர்பாக தன்னுடைய திட்டத்தினையும் சொல்லியிருக்கின்றார். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நன்னி ரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: 102.7.
1: நன்றி நீரஜா. நேரம் 3:01. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் உலகத்தில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று செப்டம்பர் 17 2026 ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

3:07 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையிலும் கூட 20 டிகிரி செல்சியஸ், 21 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ், 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CA உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:08 இது ஈஸ்ட் FM-இன் திசையெங்கும் கிழக்கு.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் Thamzin, 437-860-7002.
2: 437-860-7002. VG Productions, Vijaya Jewelry, இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சு, ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-56-56-416-906-9086-56-56.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323-416-779-2323.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, யூனிட் 105, 416-834-2266.
6: Your favorite music on your favorite station, 102.7.

0: 3:20 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஜப்பான் நாட்டில் வந்து 100 வயதை கடந்தவர்கள எண்ணிக்கை வந்து முதன்முறையாக 100,000 வந்து தாண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜப்பான் அரசாங்கத்தின் புதிய புள்ளி விபரப்படி தான் தற்போது ஜப்பான் நாட்டில் கிட்டத்தட்ட 1,07,677 பேர் வந்து 100 வயதை வந்து கடந்திருக்கிறாங்க அப்படின்னும், அதற்கு மேலும் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் 88% வந்து பெண்கள் அப்படின்ட்டு இந்த அறிக்கையில் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து 1963 வந்து ஜப்பானை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 100 வயதை கடந்தவர்கள் வெறும் 153 பேர் மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து தொடர்ந்துமே அதிகரித்து தற்பொழுது இவ்வாறு 100 வயதை கடந்தவர்கள் வந்து 100,000 தாண்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட நாட்டில் வந்து நல்ல மருத்துவ வசதி இருக்குது, சுகாதாரம் இருக்குது, மற்றும் வாழ்க்கை முறை தான் இதற்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு கூட ஜப்பான் அரசாங்கம் வந்து கூறியிருக்கு. அதே நேரத்தில் வந்து குழந்தைகள பிறப்பு விகிதம் வந்து ஜப்பான் நாட்டில் குறைந்து வருவதால் இந்த ஜப்பானின் வயதான மக்கள் தொகை வந்து மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே செல்வது வந்து ஜப்பான் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு கூட அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். 3:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து வரலாம்.
1: புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் கோசோனினை 630,000 தொடர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்கள் ஆரம்ப விலை 630,000 ரூபாய். குறிப்பாக இப்பொழுதும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அரசாங்கங்களால் கூட $130,000 வரையிலான HST ரிபேட் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு 630,000 ரூபாய்களிலிருந்து உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸினை நீங்கள் பிக்கவரிங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட வகைகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 4 கார்களை பார்க்க பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் கூட இந்த கட்டுமானத்தில் இருக்கின்றன. இவற்றுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் நீங்கள் லட்சுமி கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 புத்தம்புதிய ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்கள் ஆரம்ப விலை 630,000 ரூபாய். அதுவெளியில் டீடாச் வீடுகளை கூட குறிப்பாக சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 ரூபாயிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 10-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவெளியில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் லக்ஸுரியான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் டபுள் கராஜ் லக்ஸுரி டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டீடாச் வீடுகளுக்கு ரிவீன் லோட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோல் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் லட்சுமந்தசாமி அழைத்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 416-888-8044 உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் கோசோனினை எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் கோசோனினை 630,000 ரூபாய்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு லட்சுமந்தசாமி வழங்கப்படுகின்றது. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டபுள் கராஜுடன் கூடிய டவுன் கோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோஸ்கள், டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 ரூபாயிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படுவது விரோதமானது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கெட்ட நோக்கங்களுடன் இவ்விடயத்தை முன்னெடுத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது மிக கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அவர் அச்சுறுத்தியுள்ளார். கனடா ஒரு மோசமான வர்த்தக பங்காளி எனவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதை கனேடிய பிரதமர் மார்க்கானி வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இணைந்துள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் மக்கள் ஆதரவு தமக்கு உள்ளதாக வீரவசனம் பேசுவதை நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளார்களே தவிர கூட்டணியின் பின்னர் இணைந்து கொண்ட கட்சிகளுக்கு அல்லவென்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குழப்பமான நிலைப்பாடெனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கண்டுள்ள உறுதித்தன்மையை பயன்படுத்தி நாட்டினை மாற்றத்தை நோக்கி எடுத்துச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் உறுதியடைந்துள்ளதை வரவேற்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அந்த உறுதித்தன்மையை தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் இச்சந்திப்பின்போது வலியுறுத்தியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM.ca.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647-268-2710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777 mortgagesolutions.ca.
7: Easy ஆ டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோட வடக்கு பகுதியில் இருக்கின்ற இனிஸ்ஃபீலை சேர்ந்த ஸ்டான்லி அப்படின்றவருக்கு வந்து ஒரு லொட்டோமேக்ஸ் குழுக்கல்ல கிட்டத்தட்ட 25 மில்லியன் ஜாக்போட் ஒன்றை அவர் வென்றிருக்கிறாராம். இவர் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குயிக் பிக் மூலம் கிடைத்த ஒரு எண் ஒன்று அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே எண்ணையே தொடர்ந்து எப்பவுமே வந்து அவர் பயன்படுத்தி அந்த டிக்கெட்டை வந்து எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறார். அவர் முதல்ல பார்க்கும்போது நினைச்சாராம், தனக்கு $25,000 வந்து கிடைச்சிருக்கு, தான் வென்றிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைச்சாராம். அதுக்கு பிறகுதான் பார்த்துட்டு அவர் 25 மில்லியன் வந்து தான் வென்றிருப்பது தெரிந்ததும் அவர் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து 40 ஆண்டுகளாக இவர் வந்து பிளம்பராக தான் வேலை செய்து வந்திருக்கிறேன், இப்பொழுது அது அந்த பரிசு தொகை வந்து எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பணத்தில் நான் ஒரு ஏரிக்கரையோரமாக ஒரு புது வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. தன்னோட பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் கொடுத்து உதவ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் உலக சுற்றுப்பயணம் கூட செல்ல போகிறேன். அது மட்டுமில்லாமல் என்னோட ஃபேவரட் கிளாசிக் கார் ஒன்றையும் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்றை போட்டு வச்சிருக்கிறாராம். கிட்டத்தட்ட 1-2 ரூபாயில் 25 மில்லியன் லாட்ரி பரிசை வென்றிருக்கிறார் ஸ்டான்லி என்பவர். அவர் ஒரு பிளம்பர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விடயம். 3:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் சாங் ஒன்றினை $630,000 இருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி அடுத்து வரப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக பிக்கோரிங்கில் இந்த டவுன் ஹவுஸ்கள் டிட்டாச் வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் அரசாங்கம் HSRE வேட்டினை வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கோரிங்கில் நீங்கள் $630,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலை கூட அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே வழியில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பல்வேறுபட்ட வகைகளில் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கும் புக்கிங்கை செய்து கொள்வதற்கும் அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் விற்பனை

கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 910,000 டாலர்களிலிருந்து நீங்கள் சிங்கிள் கிளாஸ் டீடாச் வீடொன்றை சொந்தமாக கொள்ள முடியும் என்பது முக்கியமானது. 10-foot சீலிங்கினை கொண்டிருக்கின்றன இந்த டீடாச் வீடுகள். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ரிவீல் லாக்டுக்கான ஆப்ஷன், வோக்கோன் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்ரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றினையும் இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கிறதையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் லக்ஸுரியான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்விடத்தினை ஒரு லக்ஸுரியான இல்லத்துக்கு, பெரிய இல்லத்துக்கு அப்ளை பண்ணி கொள்ளுகின்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் பயன்படுத்தி அந்த கனவினை நன்னாக்கிக் கொள்ளலாம். 2,500, 3,000, 3,500 என்று சொல்லி 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பிக்கிறீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 பிக்கருங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வீடுகளை விற்பனையிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக தகவல்களை நேரடியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸினை நீங்கள் பிக்கருங்கில் $630,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். டீடாச் வீடு ஒன்றினை, சிங்கிள் கிளாஸ் டீடாச் வீட்டினை நீங்கள் 910,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட்டின் விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லக்ஷகந்தசாமி அழைத்து நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பதிவுகளை செய்து கொள்ள முடியும். 416-888-8044 416-888-8044

0: இத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 4:05 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 29 உணர இருக்கின்றோம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 16 டிகிரி செல்சியஸ், 15 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ், 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm, தமிழ் யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலகத்தோடு விளக்கம் 416-8241212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:06, இது eastfm-இன் திசையெங்கும் கிழக்கு. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால், அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால், உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த லொகேஷனில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு, குறிப்பாக இந்த காலகட்டத்தினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக குறிப்பாக அரசாங்கம் கூட 130,000 சிறையில் புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் HST ரீபேட்டினை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்களும் இதனை சாதகமாக பயன்படுத்தி பிகோரிங்கில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றை 630,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமணந்த சாமியால் நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆரம்ப விலை கூட அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டுமானத்தில் நீங்கள் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோர்ஸ்களை கூட பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை நீங்கள் அழைக்கலாம். 416-888-8044 பிக்கவரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத முற்றுமுழுதான ஃப்ரீ ஹோல் டவுன் கோர்ஸ்கள், ஆரம்ப விலை $630,000. அதனிடையில் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றுடைய ஆரம்ப விலைக்கும் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 10-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சுப்ரே ரெண்டன்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றினையும் இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அதுவேளையில் உங்களுடைய வாழ்விடத்தினை ஒரு பெரிய இல்லமாக, லக்ஷ்மி இல்லமாக மேம்படுத்துகின்ற கனவினை கொண்டிருந்தால் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தினை பயன்படுத்தி அதனை நனவாய்க் கொள்ள முடியும். குறிப்பாக லக்ஸுரி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் பிக்கவரிங்கில் கிடைக்கப்படுகின்றன. 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் டபுள் கராஜ் லக்ஸுரி வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளை பொறுத்தவரையில் 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த விசேட சலுகை தரப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கவரிங்கில் ஒரு புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ் ஒன்றினை 630,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதுவரையில் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது பற்றி மேலதிக விவரங்களை கலையுங்கள் லட்சம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
1: AJX Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. AJX Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-7004-8074
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7

4:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 1979 முதல் இப்போ வரைக்குமே கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவில் இருந்து கிட்டத்தட்ட 12.5 trillion tons பனிக்கட்டி வந்து உருகியுள்ளதாக புதிய செயற்கைக்கோள் ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றதாம். இந்த உருகிய பனியால் வந்து உலகத்தில் கடல் மட்டம் கிட்டத்தட்ட 3.1 centimeter வரைக்குமே உயர்ந்திருக்குதாம். குறிப்பாக இந்த 2010 பிறகு இந்த பனி உருகிற வேகம் வந்து மிகவும் அதிகரித்திருக்கு அப்படின்னு கூட விஞ்ஞானி வந்து கூறுகின்றாங்க. இந்த பனி உருகிற வேகம் வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருவது வந்து மிக கவலைக்குரிய விடயம் அப்படின்றது கூட விஞ்ஞானிகள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இவ்வாறு வேகமாக பனிகள் வந்து உருகி கொண்டு செல்வதனால எதிர்காலத்தில் உலகத்தில் நிலைமை எப்படி போகும் அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். 4:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கனேடிய பிரதமர் மார்க்கானி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படும் யோசனையை வரவேற்றுள்ளார். ஐரோப்பாவுடனான மேலும் நெருக்கமான உறவுகளுக்கு பெரும்பான்மையான கனேடிய மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பதை சமீபத்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பிப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மார்க்கானி, இந்த இலக்கு குறித்த விவாதம் கனேடிய பாராளுமன்றில் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கும் அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என்றும், அனைத்து அரசியல் நகர்வுகளுக்கான இறுதி தீர்ப்புகளையும் மக்கள் மட்டுமே வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களின் பிரச்சினைகளுக்காகவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு விளக்கமளிக்கவும் போராட்டங்களை நடத்தாமல் தமக்கு நெருக்கடிகள் வரும்போது மாத்திரமே இலங்கையின் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக முன்னணி சோசலிச கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலமாக இடம்பெற்றுள்ளது. 17 ஆண்டுகளின் பின்னர் இடம்பெற்ற இந்த குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் தமிழ் திருமுறை பாடல்களை பாட நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் ஆன்மீகம், கலை, பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றின் பெருமைகளை நூற்றாண்டுகளை கடந்தும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பறைசாற்றி நிற்பதாக முதலமைச்சர் விஜய் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 EastFM.ca.
1: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
3: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
3: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
3: ப்ரொமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:49 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் சவுண்ட் பாக்ஸ் நிலை 630,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது ஒரு முக்கியமாக HS ரீபேட் அரசாங்கங்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கன்னடம் $30,000 வரையில் HS ரீபேட்டினை புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அரசாங்கங்கள் வழங்குகின்றன. இந்த காலகட்டத்தினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு கட்டுப்படியான விலையில் ஒரு வீட்டினை வாங்க எண்ணியிருந்தால், கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெறுவதற்கு எண்ணியிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவரங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $630,000 இருந்து நீங்கள் அசுதமாக கொள்ளக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பினை லக்ஷ்மண் கந்தசாமி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுவெளியில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷ்மண் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. அதுவெளியில் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10-foot சீலிங் இந்த வீடுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப விலைக்குள்ள அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுவெளியில் லக்ஷ்மி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த லக்ஷ்மி டபுள் கிராஷ் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சுப்ரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றையும் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அலைங்கள் லக்ஷ்மி கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044. பிக்கவரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் $630,000 நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மண் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவெளியில் டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $910,000 பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டவுன் ஹவுஸ்களுக்கும் டீடாச் வீடுகளுக்கும் ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 ஆண்டில் நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் இந்த வீடுகளில் ஒன்றை சொந்தமாக லக்ஷ்மண் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044.
0: நேரம் 4:52 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி WW லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700.
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milne Avenue, Scarborough. அழையுங்கள். அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: நன்றி சுரேகா. நேரமாய் 5 மணி 1 நிமிடம் நேர்களை இப்பொழுது முதல் 7 மணி வரை இஸ்டெஃபம்மின் காற்றலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ள முடியும். 416-554-4040 வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 9% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிஞ்சதா அல்லது இனி தான் போறீங்களா?
1: வேலை முடிஞ்ச வேற ஒரு நேரம் பார்த்தா இந்த இதுமாதிரிதான் கிடக்கு.
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: லவ் படத்துல இருந்து மறந்து போச்சு அந்த பாட்டை.
0: நன்றி இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஆமாம், நன்றி, வணக்கம்.

0: 5:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி ஓடி வந்து போனை எடுத்துக்காதீங்க.
1: ஹலோ,
0: வணக்கம் வணக்கம். அப்படி
1: வணக்கம் லாவணியா, திதி லாவணியா, வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறியா?
0: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: என் முகவரி நீ அம்மா இனக்கன நீ பிறந்தாய்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ருக்மணி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
0: நன்றி வணக்கம்.

0: 5:11 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம். யார் கதைக்கிறீங்க?
1: பாஸ்கர் பேசுறேன்.
0: பாஸ்கர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: நல்லது. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? படப்பாட்டு கேட்கலாம். நன்றி பாஸ்கர்.
1: நன்றி,
0: வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0 பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 வரையில் HS3 வேற்றினை கூட அரசாங்கம் வழங்குகின்றது. வேற்றினை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கவரிங்கில் 630,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த டவுன் ஹவுஸினுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு லட்சம் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044 பிக்கவரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 630,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதே வழியில் டபுள் கிராஜ் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்ஸில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டவுன் ஹவுஸ் மற்றும் டீடாச் வீடுகளுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் டீடாச் வீடுகள் 10-foot சீலிங்கினை கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ரிவீல் லெஃப்டுக்கான ஆப்ஷன், போக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த டீடாச் வீடுகளில் கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. அதோடு லக்ஸுரியான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்விடத்தினை ஒரு லக்ஸுரியான இல்லத்துக்கு அல்லது பெரிய இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ளும் எண்ணத்தினை கொண்டிருந்தாலும் நீங்கள் இந்த காலத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2500, 3000, 3500 முதல் 4200 வரையிலான ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷம் கந்தசாமி 416-888-8044 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபடியில் டீடாச் வீடுகளை 910,000 ரூபாய்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகளுடைய ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஸ்ரி டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே உங்கள் லக்ஷ கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
6: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: VG Productions, Vijaya Jewelry-உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry-இன் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி October 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM. East FM.
11: 5:23 கேட்டுக் கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் காசிநாதன்.
11: எப்படி இருக்கீங்க காசிநாதன்? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
12: படத்துல பேர் வந்தவனும் கூட்டு பாக்காதீங்க மாமா, அந்த பாட்டை கேட்போம்.
11: வீரம் விளைஞ்ச மண் படம், எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440-40 416-55-4440-40.

0: 5:29 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாண்யா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க ரோஹிணி?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு மலையோர மயிலே என்ற பாட்டு, ஒருவர் வாழும் ஆலயம் படத்துல இருந்து.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம் செய்திகளுக்கு பிறகு. நன்றி ரோஹிணி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 416-55-4440
2: இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
3: செய்திகள்.
0: ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படுவது விரோதமானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கிட்ட நோக்கங்களுடன் இவ்விடயத்தை முன்னெடுத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது மிக கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அவர் அச்சுறுத்தியுள்ளார். கனடா ஒரு மோசமான வர்த்தக பங்காளி எனவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதை கனேடிய பிரதமர் மார்க்கானி வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இணைந்துள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் மக்கள் ஆதரவு தமக்கு உள்ளதாக வீரவசனம் பேசுவதை நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளார்களே தவிர கூட்டணியில் பின்னர் இணைந்து கொண்ட கட்சிகளுக்கு அல்லவென்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குழப்பமான நிலைப்பாடெனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கண்டுள்ள உறுதித்தன்மையை பயன்படுத்தி நாட்டினை மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் உறுதியடைந்துள்ளதை வரவேற்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அந்த உறுதித்தன்மையை தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் இச்சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளனர்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள் கோஃபி.

0: 5:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: 107 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiel, Mechanical Middlefield Dikumidiel. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
7: AJX Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். AJX Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002. 437-860-7002.
8: பாட்டுக்கு பண்பலை. 102.7.

0: 5:44 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நான் சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா?
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544040 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் வசதினை $630,000 இருந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் ஒரு கட்டுப்படியான இல்லத்தை ஒரு இல்லத்தினையோ ஒரு கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக எண்ணினால் உங்களுக்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அரசாங்கங்களால் கூட புதிய வீடுகளை வாங்க அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிவேட் வழங்கப்படுகின்றது. இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கவிங்கில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோர்ஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோர்ஸினை $630,000 இருந்து சுமமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டவுன் கோர்ஸ்களுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோர்ஸ்களை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அடையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 4168880444 சிங்கிள் கராஜ் டீட்டாச் வீடுகளை கூட நீங்கள் $910,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுபடியில் 10-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி விசாலமான பரப்பளவினை கொண்டிருக்கின்ற லக்ஸுரி டபுள் கராஜ் டீட்டாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். 2500, 3000, 3500 முதல் 4200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் டீட்டாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டீட்டாச் வீடுகளுக்கு ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் மற்றும் ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. 2027, 2028 ஆகிய காலப்பகுதிகளில் நீங்கள் இந்த க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 4168880444 புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் கோர்ஸ்கள் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் கோர்ஸ்களை நீங்கள் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டபுள் கராஜ் டவுன் கோர்ஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் டீட்டாச் வீடுகளை சிங்கிள் கராஜ் டீட்டாச் வீடுகளை உங்கள் 1,10,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு டபுள் கராஜ் டீட்டாச் வ 0444 416 888 8044.

0: 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: எல்லாரும்
0: சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0 416-55-4-4-0-4-0

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.

6:12 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:30 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 24 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 9% குறைவடைய இருக்கின்றது.

0: ஆறு மணி 7 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாபி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த பாலசுப்ரமணியம் பண்ண மலரே மௌனமா அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம் காஃபி டபுள் டபுளில். 416-55-4-4-0-4-0-4-0-4-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீஹோல் டவுன் வோஸ் ஒன்றினை 630,000 டாலரிலிருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம் லட்சுமந்த சாமியார் என்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்துகொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது அரசாங்கங்களால் 130,000 டாலர்ஸ் வரையில் அனைத்து வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விசேட சலுகை குறிப்பிட்ட காலத்துக்கே தரப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் பிக்கரிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 630,000 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டவுன் ஹவுஸ்களுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுவிடையில் 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதை பற்றிய மேலதிக விவரங்களுக்கு லட்சுமந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044 416-888-8044 ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 630,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பம். அது வேளையில் டீடாச் வீடுகளை கூட பெற்றுக் கொள்ளலாம். சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 டாலர்ஸில் இருந்து இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 10-foot சீலிங்கினை இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இந்த டீடாச் வீடுகளுக்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதுவேளையில் லக்ஸுரி பினிஷுடன் கூடிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் லக்ஸுரி டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளுக்கு ரிவியல் அவுட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, வாக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், அதே வேளையில் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த வீடுகள் அனைத்தும் 2027 அல்லது 2028 க்ளோசிங்கினை பெறக்கூடியவாறு இருக்கின்றன. லட்சுமந்தசாமி அழைக்கலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-888-8044 எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 630,000 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டபுள் கராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் 910,000 டாலர்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகள் 10-foot சீலிங்கினை உள்ளடக்கி இருக்கின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் வழங்கப்படுகின்றது. அழையுங்கள் லட்சுமந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: on your favorite station. 102.7. It's East FM. புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
0: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
3: 416-461-6401.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
5: FM 102.7 East FM.ca.
6: 6:19 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் ரவி ஹரேக்கரன். எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சோமா இருக்கிறோம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம்.
6: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு?
7: இன்றைக்கு சின்ன சின்ன காதல் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
6: சரி, எல்லோரும் விரும்பி கேட்கலாம். ஒன்ஸ் மோர் திரைப்பட பாடல். நன்றி உங்களுக்கு.
7: நன்றி, நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-4-0-4-0-4-0.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: 6:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் கோஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. குமார்,
0: எப்படி இருக்கீங்க குமார்?
1: நல்லா இருக்கேன், நீங்கள்?
0: நாங்களும் நல்லா சும்மா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க குமார்?
1: மேகங்கள் என்னை தொட்டு போனது.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் உரையாற்றிய கெனடிய பிரதமர் மார்கானி ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயற்படும் ஜோசனியை வரவேற்றுள்ளார். ஐரோப்பாவுடனான மேலும் நெருக்கமான உறவுகளுக்கு பெரும்பான்மையான கெனடிய மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்பதை சமீபத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பிப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மார்கானி, இந்த இலக்கு குறித்த விவாதம் கெனடிய பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கும் அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என்றும், அனைத்து அரசியல் நகர்வுகளுக்கான இறுதி தீர்ப்புகளையும் மக்களே மட்டுமே வழங்குவார்கள் எனவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களின் பிரச்சினைகளுக்காகவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு விளக்கமளிக்கவும் போராட்டங்களை நடத்தாமல் தமக்கு நெருக்கடிகள் வரும்போது மாத்திரமே இலங்கையின் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி விசனம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்று புகழ்மிக்க மதுரை மீனாட்சியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா கோலாகலமாக இடம்பெற்றுள்ளது. 17வது ஆண்டின் பின்னர் இடம்பெற்ற இந்த குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் தமிழில் திருமுறை பாடல்களை பாட நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் ஆன்மீகம், கலை, பண்பாடு, கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றின் பெருமைகளை நூற்றாண்டுகளை கடந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பறைசாற்றி நிற்பதாக முதலமைச்சர் விஜய் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். எப்படி இருக்கீங்க அப்பன்? நாங்களே நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு அந்த சிங்கம் படத்துல இருந்து காதல் வந்தாலே கண்ணீர் என்று.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி அப்பன். மேடம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: நீங்கள் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை வாங்கிக் கொள்ள விரும்பினாலோ, அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை வாங்கிக் கொள்ள விரும்பினாலோ, உங்களுக்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக அரசாங்கங்களால் கூட புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $30,000 வரையில் HST ரிவேட் குறிப்பிட்ட காலத்தில் தரப்படுகிறது. இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $630,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை லட்சுமி சாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இப்பிரைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடியாக நாங்கள் சங்கமரத்தை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களை நீங்கள் இவ்வாறு $630,000 இருந்து பிக்கரங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். இந்த டவுன் ஹோஸ்களுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் 4 கார்களை பார்க்கக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹோஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டமான மேற்கொள்ளலாம். 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங் பெற்றுக் கொள்ள முடியும். மேலதிக விவரங்களை களையுங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி 9,10,000 இது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுடைய இல்லத்தினை வாழ்விடத்தினை ஒரு விசாலமான இல்லமாகவோ அல்லது லக்ஷுரி இல்லமாக மாற்றிக்கொள்ளும் கனவினை கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். டீடாச் வீடுகள், டபுள் கராஜ், லக்ஷுரி டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ளலாம். 2500, 3000, 3500 முதல் 4200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் டபுள் கராஜ், லக்ஷுரி டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகள் சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளுக்கு ரிவீல் ஆப்ஷன், கோபோர் பேஸ்மெண்ட் ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்கின்றது. பினிஷ் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் விலக்கணும் வைக்கப்படுகிறது. அலையங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044 எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் உடனே $630,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. டபுள் கராஜ், சிங்கிள் கராஜ் டீடாச் உடனே $910,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. லக்ஷ்மண் கந்தசாமி இந்த வாய்ப்பினை வழங்குகிறார். அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலக்கணக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 416-888-8044 416-888-8044. Everybody.

6:50 அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய இஸ்ரஃபமின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 Some conditions may apply.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 647-708-3440
5: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்
5: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்
5: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651 conditions apply
7: நகைகளை அடகு வைக்கணுமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா தாமரை இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைந்த வட்டி உடனடி பணம் பாதுகாப்பான நகை அடவு சேவை கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள் மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் 7595 மாக்கம் ரோட் யூனிட் 5 மாக்கம் 905-667-7200
8: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி டெல்ஃப் தேர்வு ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும் 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள் 647-608-8447
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
11: என்னது?
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினை கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
3: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் அதே போல நல்ல சோமா.
2: ஏதோ பாதி வெயில் தெரியும் மாதிரி தெரியுது.
3: கொஞ்சம் சூரியனோட இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்.
2: அதானே, நேற்று சொன்னதால இன்னைக்கு கூட்டிட்டு
3: வந்திருக்கீங்க. அதேதான்.
2: என்னும் பலமையான நிகழ்ச்சியில் தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங் எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடாகம் இருந்திருக்கீர்கள். Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8242-1212
2: மற்றும்
3: செய்திகள், அதை தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் இன்று உங்களுக்காக காத்திருக்கின்றது.
2: நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: இசை புயல் ரஹ்மானின் இசையில் இந்த பாடல் ஒளித்துவந்திருக்கிறது. 7:10 முதலூடாக தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் நடந்து கொள்ள போகிறோம். தங்கத்தமிழ் வார்த்தையில் பொம்மல் என்ற சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மிகுதி திரட்சி குவியல் என்ற சொல் இது பொருள்படும்.
1: பொம்மல் என்பது சங்க காலத்தில் திரண்டு மிகுதியாக இருப்பது, இல்லாவிட்டால் குவிந்திருப்பது போன்ற பொருளில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அரிய சொல்லாக இருக்கின்றது. குறிப்பாக நற்றிணை என்ற பழமையான நூலில் இந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ், 102.3 ஒளித்துக் கொண்டிருக்கிறது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com.
5: The station with the best music.
6: It's East FM.

0: ஏழு மணி 25 நிமிடம் எஃப்எம் 102 தசம் 7 ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லதாய் நாலு விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். அறிவு ஒருபோதும் சுமையாக மாறாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் கற்றுக்கொண்ட அறிவும் அனுபவமும் நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும். எனவே தினமும் ஒரு சிறிய விஷயத்தையாவது கற்றுக்கொள்ளும் பழக்கம் காலப்போக்கில் நம்மை முற்றிலும் மாற்றிவிடும் என்பதைத்தான் நாங்கள் நல்லதா நான்கு விஷயம் பகுதியில் பார்த்தோம்.
0: பாடலை தொடர்ந்து செய்தி அறிக்கையை கேட்கலாம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக கனடா செயல்படுவது விரோதமானதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கெட்ட நோக்கங்களுடன் இந்த விடயத்தை முன்னெடுத்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது மிக கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அவர் அச்சுறுத்தியுள்ளார். கனடா ஒரு மோசமான வர்த்தக பங்காளி எனவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்தினான உறவுகள் வலுப்படுத்துவதை கனடிய பிரதமர் மாக்கானி வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் இணைந்துள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் மக்கள் ஆதரவு தமக்கு உள்ளதாக வீரவசனம் பேசுவதை நிறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளார்களே தவிர கூட்டணியில் பின்னர் இணைந்து கொண்ட கட்சிகளுக்கு அல்லவென்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குழப்பமான நிலைப்பாடு அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார்.
1: இலங்கையின் பொருளாதாரம் கண்டுள்ள உறுதித்தன்மையை பயன்படுத்தி நாட்டின் மாற்றத்தை நோக்கி எடுத்து செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் உறுதியடைந்துள்ளதை வரவேற்றுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அந்த உறுதித்தன்மையை தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை இச்சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன். 437-860-7002.
3: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
6: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிட வெப்பம் 102 தசமங்களில் ஊடாகிகள் முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் குறிப்பாக செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மாக்கானி கனடிய ஐரோப்பிய உறவை வலுப்படுத்தும் திட்டத்தை வெளியிட்டுள்ளார். கனடா ஐரோப்பியா முதல் அசோசியேட் மெம்பராகும் வாய்ப்பு குறித்தும் பேச்சு நடக்கிறது. பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, முக்கிய கனிமங்கள், AI மற்றும் மாணவ பரிமாற்றத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம் தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய கல்வி மற்றும் பயிற்சி திட்டத்திலும் கனடா இணையலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.
1: கனடாவின் இறையாண்மை பாதிக்காது என்றும் மாக்கானி கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் பியப் ஒலிவியர் வந்து ஐரோப்பிய சட்டங்கள், வரிகள், அல்லது குடியேற்ற விதிகள் கனடாவுக்கு பொருந்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார், விமர்சித்திருக்கின்றார். டொனால்டு டிரம்பும் கூட இந்த முயற்சியை விமர்சித்து ஐரோப்பாவுக்கு கடுமையான வரிகள் விதிக்கலாம் என்றும் கூட எச்சரித்திருக்கின்றார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அக்டோபர் மாதத்தில் மான்ட்ரியலில் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
0: இதுவரை போலந்து பிரதமர் டொனால்டு உளவு தகவலின் அடிப்படையில் உக்ரைனை ஆதரிக்கும் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக எச்சரித்திருக்கிறார். தாக்குதல் விபத்து போல் காட்டப்பட்டு நேட்டோ நாடுகளின் கூட்டு பதிலை பலவீனப்படுத்த ரஷ்யா முயற்சிக்கலாம் என்றும் டொனால்டு டஸ்க் கூறியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
1: போலந்து தனது வான் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருவதுடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இதுகுறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ரஷ்யாவின் புதிய வேகமான ஜெட் ட்ரோன்கள் பாதுகாப்புக்கு அதிக சவாலாக இருப்பதாகவும் டொனால்டு டஸ்க் தெரிவித்திருக்கின்றார்.
0: இதுவரை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி வீதத்தை 0.2% உயர்த்தியதை ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் விமர்சித்ததாக செய்திகள் வெளியாகிறது.
1: வட்டி விகிதத்தை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படும் டெய்லர் ஈக்குவேஷனை மாற்றியமைத்து ஹோமஸ் நீரிணைகளில் எண்ணெய் போக்குவரத்து தடைகளையும் அதில் சேர்த்து அவர் கேலி செய்திருக்கின்றார். எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு வட்டி விகித உயர்வு தீர்வாகாது என்பதே அவரது கருத்தாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தீர்கள். 7:47 நிமிடம்

0: பாட்டு நாலு விஷயம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
2: 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேரிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒருநாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 416-688-2426
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
5: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkirgala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukudan Email Udaga Update Seyyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-908 56 56 416-908 56 56